வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 30 நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 32 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 16 தேதி வியாழக்கிழமை, நேரம் 5:57.

0: இனி தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு, திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: அழகான, இதமான, பிளசண்டான மார்னிங் டைமில் 6:02 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நாம் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பிரபுகுமார். இன்னைக்கு உங்களோட டேவை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையணும். நம்ம நிகழ்ச்சியினுடைய முதலில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 79 அதிகாரம் அன்புடைமை. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. இதன் விளக்கம், உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? குறளும் விளக்கமும் மீண்டும் ஒருமுறை. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. இதன் விளக்கம், உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? கேட்டது குறளும் விளக்கமும்.
0: சான்றோர் சிந்தனை, கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள்.
4: மறதியே மகிழ்ச்சிக்கு வழி. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுகிறோம், ஆனால் முடியவில்லையே. ஏன்? காரணம் ஒன்றே ஒன்றுதான், நம்மால் மறக்க முடியவில்லை. எதையெல்லாம் நம்மால் மறக்க முடியவில்லை? அவமானத்தை மறக்க முடியவில்லை, தோல்வியை மறக்க முடியவில்லை, மற்றவர்கள் கூறிய தவறான வார்த்தைகளை மறக்க முடியவில்லை. இவ்வாறு பலவற்றை மறக்க முடிவதில்லை நம்மால். மறதி என்றால் என்ன? மறதி என்பது பலரும் நினைப்பது போல் மூளைக்கோளாறு அன்று. மன்னிப்பு, முன்னேற்றம், மன அமைதி ஆகியவற்றின் கலவையே மறதி. வள்ளுவம் கூறுகிறது, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்று. அதாவது, நமக்கு தீமை செய்தவர்களுக்கு அவர்கள் வெட்கி தலைகுனியும் அளவிற்கு நன்மையை செய்ய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது, பழியை மனதில் சுமக்காமல் தொடர்ந்து

0: நினைக்காமல் மறந்துவிட ஆலோசனை கூறுகிறார் அவர். மறதி என்பது பலவீனம் அல்ல, அது வலிமையானவரின் ஆயுதம். மகிழ்ச்சியாக வாழ மூன்று விஷயங்களை கண்டிப்பாக மறக்க வேண்டும். முதலாவது கடந்த கால காயங்கள். அவன் அப்படி பேசிவிட்டான், இவள் அப்படி நடந்து கொண்டாள் என்று எதையோ என்றோ நடந்ததை சொல்லிக்கொண்டு அவற்றை தேவையில்லாமல் சுமக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாமே மறுபடியும் அதை கிளறிவிட்டு இரத்தம் வர வைக்கிறோம். மறதி என்ற களிம்பின் மூலம் கடந்த கால காயங்களை துடைத்தெறிய வேண்டும். இரண்டாவது மற்றவர்களின் விமர்சனம். உனக்கு இது சரிவராது, நீ ஒன்றுக்கும் ஆக மாட்டாய் போன்ற பிறரின் விமர்சனங்களை, சொற்களை மனதில் போட்டு பூட்டி வைத்தால் வளர்ச்சி என்பது இருக்கவே இருக்காது. எனவே பிறரின் எதிர்மறையான விமர்சனங்களை மறதி என்னும் மந்திரத்தால் தூக்கி எறியுங்கள். மூன்றாவது நமது தோல்விகள். தேர்வில் தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி என்று தோல்விகள் நம்மை துரத்தும் பொழுது நம் முன்னே நிற்கும் புதிய வாய்ப்புகள் நமக்கு தெரியாமல் போகும். எனவே தோல்வியை மறதி மூலம் விலக வைத்து புதிய வாய்ப்புகள் மூலம் புதிய வளர்ச்சியை எட்டிப்பிடிக்க வேண்டும். எவற்றை மறக்கக்கூடாது? பெற்ற உதவியை எக்காலத்திலும் மறத்தலாகாது. அதேபோல கற்ற பாடத்தினை, குறிப்பாக தோல்விகள் மூலம் கிடைத்த படிப்பினையை மறக்கக்கூடாது. இந்திய விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் இன்று உலகம் போற்றுபவர்களாக உள்ளனர். ஆனால் APJ அப்துல்கலாம் உள்ளிட்ட அன்றைய விஞ்ஞானிகள் ஏவுகணை தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக காட்டிய அக்கறையை, உழைப்பை பலரும் எள்ளி நகையாடிய போது, தொடர் தோல்விகளால் அவர்களின் ஏவுகணை திட்டங்கள் தடுமாறிய போது, தாங்கள் கற்ற படிப்பினைகள் மூலம் தோல்விகளை வெற்றிகளாக மாற்றினார்கள். சிலருடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தும். சொன்னவர் மறந்து போயிருப்பார், தன் வேலையை செய்ய சென்றிருப்பார். தேவையே இல்லாமல் நாம் அதை சுமந்தால் அதன் எதிர்மறை விளைவுகள் நம்மை அழிக்கும். எனவே மறதி என்னும் அழிப்பான் மூலம் மற்றவர்களின் சொற்களை அழித்தல் நலம் விளைவிக்கும். சில எளிய பயிற்சிகள் மூலம் எதிர்மறை சொற்களை, தாக்குதல்களை மறக்க முயல்வோம். கெட்ட நினைவுகளை ஒரு காகிதத்தில் எழுதி கிழித்து போடுங்கள். அதன் மூலம் மனம் லேசாகிறது. நாம் பிரச்சனையாக நினைக்கும் ஒன்று எத்தனை நாட்கள் அல்லது மாதங்கள் முக்கியம் என்பதை கணித்திடுங்கள். முக்கியம் இல்லையெனில் மறந்திடுங்கள். தினமும் மூன்று நல்ல செய்திகளை எழுதுங்கள். கெட்டதை நினைக்க நேரம் இருக்காது. உங்களை காயப்படுத்தியவரை மனதுக்குள் மன்னித்து விடுங்கள். உங்களின் அமைதிக்காக. மகிழ்ச்சி என்பது புதிய பொருள் வாங்குவதால் வராது, பழைய குப்பையை காலி செய்வதால் வரும். மறதியே மகிழ்ச்சிக்கான முதல் படி.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள்.
2: நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். காலை தென்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் வரிசையின் முதலில் கே வீரமணி பாடியது
1: சான்றோர் சிந்தனை.

மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில்
1: கஸ்டமரை பொறுத்தவரை சிட்டிஸ்லயோ இல்ல வேர்ல்ட் ஓவர் எக்ஸ்போர்ட் பண்றோ அவங்க ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பாங்க. பாக்குறதுக்கு எந்த ஃப்ரூட்டுமே ஓரளவு நல்லா இருக்கணும், டேஸ்டா இருக்கும். இது ரெண்டு இருந்தாதான் கஸ்டமர் அதுக்கு ஒரு பிரீமியம் கொடுப்பாங்க.
0: பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இன்னைக்கு ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. கலர்ஃபுல்லான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ் மற்றும் 9 இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்று நீலகிரி மற்றும் கேரளம் நேயர்கள் பங்கு பெறக்கூடிய லிசனர் சாய்ஸ். பத்து மணிக்கு போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். 10:30 கவிதையும் கானமும். மதியம் 1 லஞ்ச் டைம் கேம் ஷோ. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். மதியம் 3 கிராமபோனும் 103 லிசனர்ஸ் சாய்ஸ். இன்று மாலை 6 பூச்செண்டு. 6:40 டீக்கடை. இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற விவசாயி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவனவர்கள். இன்று இரவு 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். இரவு 10 மனதோடு ரெயின்போ லிசனர்ஸ் சாய்ஸ். இன்று காலை 7:30 பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில உங்களுக்காக கலர்ஃபுல்லான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு உங்களோட இடைவை நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த நாள் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அமையணும். நேயர்கள் இதுவரை கேட்டது நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று ஒலிபரப்பாக உள்ள முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். மல்டி கிராப் மல்டி டயர்ங்கிறது காமன், அதுல வந்து ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ங்கிறது ரொம்ப புதுசா வந்திருக்கு. எதனால அப்படின்னா,
0: தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற விவசாயி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.
2: நேரம் 6:35.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் மழை அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர் பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்யவிருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கி விட வேண்டும். மண் ஈரப்பதத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்ய வேண்டும். வாழை பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மஞ்சள் சாகுபடியாளர்களே, இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தி நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லியான பேசில்லஸ் சப்டிலிஸ் 2.5 கிலோ என்ற விதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டாசிம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 mm கலந்த நீரில் நனைத்து நடவு செய்வதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வேகத்தில் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்ய வேண்டும். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடர்மா விருடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். கால்நடைகள் வைத்திருப்போரின் கவனத்திற்கு, நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூர் ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக எண்ணிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ரொமோட்டர், மலரியல் வித்தகர்கள் ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர்கள் ஆர்கானிக் குரோயர்ஸ் ஆகிய பணி பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி சான்றிதழ் வகுப்புகளில் சேர்ந்து பயிலுவோருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி காலம் 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை நாள் 1க்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும்.
பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 முதல் 45 வரை. மகளிருக்கு 33 விழுக்காடு முன்னுரிமை வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள்

ஜூலை 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பமுள்ளவர்கள் மேலும் விவரங்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443572956 மற்றும் 9709013247444. இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்தும் விவரங்கள் பெறலாம். சிறுபான்மையினர் சமூகத்தினர் மற்றும் முன்னுரிமை பொது பிரிவினர் நலனுக்கான இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்காச்சோளத்தின் முன் விதைப்பிற்கான விலை முன்னறிவிப்பு. நம் நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவையானது ஊட்டச்சத்து மற்றும் வர்த்தக ரீதியின் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது. மேலும் கால்நடை மற்றும் கோழி தீவனங்கள், தொழிலக பயன்பாடு, எத்தனால் பயன்பாடு, உயிர் நெகிழி உபயோகம் போன்ற காரணிகளால் முக்கிய வர்த்தக பயிராக மக்காச்சோளம் விளங்குகிறது. இந்திய அரசாங்கத்தின் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகத்தின் 3வது மதிப்பீட்டின்படி 2025 மற்றும் 2026 ஆண்டில் மக்காச்சோளம் 10.74 மில்லியன் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு 55.10 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பானது இயல்பை விட தாழ்ந்த தென்மேற்கு பருவமழை பொழிவு மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்படும் மாநிலங்களான கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நிலவும் என்பதால் இது பரப்பு மற்றும் உற்பத்தியை மட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலநிலை காரணிகள் மற்றும் சென்ற ஆண்டின் அதிக மக்காச்சோள உற்பத்தியினை மேற்கு ஆசிய நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி வர்த்தகங்களால் நடுநிலைப்படுத்துகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2025 மற்றும் 2026 சுமார் 0.54 மில்லியன் ஹெக்டேரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு 3.3 மில்லியன் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது நம் மாநிலத்தின் தேவையில் சுமார் 50% மட்டுமே எஞ்சிய தேவைக்கு பிற மாநிலங்களின் இறக்குமதியையே தமிழகம் நம்பியுள்ளது. சேலம், நாமக்கல், திண்டுக்கல், பெரம்பலூர், அரியலூர், திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மக்காச்சோளம் பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை நுண்ணறிவு மையம் உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை சந்தையில் கடந்த 15 ஆண்டுகளாக நிலவிய மக்காச்சோள விலைகளை ஆய்வு செய்து சந்தை ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அறுவடை காலத்தில் நல்ல தரமான மக்காச்சோளத்தின் பண்ணை விலை ஒரு குவிண்டாலுக்கு 2200 ரூபாய் முதல் 2400 ரூபாய் வரை நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் தகுந்த விதைப்பு முடிவுகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், உள்நாடு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையத்தினை தொடர்பு கொள்ளலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கலர்ஃபுல்லான பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை இன்னைக்கு காலையில 7:30 பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ், 9:02 இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மற்றும் கேரளம் லிசனர்ஸ் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. காலை 10:00 போவோமா ஊர்கோளம், ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் ட்ரிப். 10:30 கவிதையும் கானமும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்கும்

0: இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரைய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாத ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆறிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என தில்லானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராவாத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேரடிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைகா இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் மறுபடியும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பாக்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பித்தப்பை கற்கள். பித்தப்பையில கல்லா, பித்தப்பைய ரிமூவ் பண்ணிருங்க. எல்லா டாக்டரும் சொல்ற அட்வைஸ் இதுதான். சோ பித்தப்பை கற்கள் இருந்தா என்னென்ன அறிகுறிகள் முதல்ல இருக்கும்னா, அப்டமன் பெயின், வயிற்று வலி கண்டிப்பா இருக்கும். அதுவும் ரைட் சைடு மேல் வயிறு கண்டிப்பா வலிக்கும். அண்ட் பின்னாடி முதுகுல பாத்தீங்கன்னா ரைட் சைடுக்கு அந்த தோள்பட்டை கீழே வந்து நல்லா குத்துற மாதிரி வலி இருந்துட்டே இருக்கும். வாந்தி வாந்தி வர மாதிரி இருக்கும். வயிறு பாத்தீங்கன்னா உப்புசமா இருக்கும். வயிறு பிளாட்டடா இருக்கு, கேஸியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா பித்தப்பை கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் செரிமானம் சரியாகாது, நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கும், இல்ல நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காமால கூட வரும். ஜாண்டிஸ் இருக்கும், கண்ணெல்லாம் மஞ்சளா இருக்கும், யூரின் மஞ்சளா போகும், நல்ல காய்ச்சல், குளிர் இந்த மாதிரியும் இருக்கும். மோஷன் கூட பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு மாதிரி பேல் கலர்ல போகும், வெளுத்த கலர்ல போகும். யூரின் வந்து நல்லா டார்க்கா போகும், எக்ஸஸ் பிலிரூபின் இருக்கிறதுனால. இந்த மாதிரி விஷயத்தினால அறிகுறிகள் எல்லாம் வச்சு பித்தப்பை கற்கள் அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு டயக்னோஸ் பண்ண முடியும். சில பேர் ஏ சிம்டமேட்டிக், எந்த அறிகுறியுமே இருக்காது, ஜஸ்ட் எதுக்கோ ஸ்கேன் பண்ண வந்து நான் சொன்ன மாதிரி எதையோ கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கற்கள், ஒரு கற்களாகவும் இருக்கலாம், மல்டிபிள் ஸ்டோன்ஸ், 4-5 கற்களும் இருக்கலாம். பித்தப்பைக்குள்ளேயும் இருக்கலாம், பித்தப்பையோட கழுத்து பகுதியிலையும் பிளாக் ஆகியும் இருக்கலாம். இந்த கற்கள் கீழே இறங்கி வந்து பான்க்ரியாஸ், கணையத்தை அடைச்சு கணையம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது என்ன டாக்டர், பித்தப்பை கல்னாலே பித்தப்பையை ரிமூவ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பித்தப்பை கற்களுக்குன்னே ஸ்பெசிபிக் மருந்துகள் அண்ட் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். 1.5 சென்டிமீட்டர் வரைக்குமே நம்மளால தாராளமா குறைக்க முடியும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் குறைஞ்சும் போயிருக்காங்க. பித்தப்பை கற்களுக்கு ஒரு சின்ன வீட்டு வைத்தியம் சொல்றேன். ஆனா இது எல்லாருக்கும் பொதுவானதான்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா நீங்க டாக்டர்ஸ் கைடன்ஸோட தான் இந்த ஹோம் ரெமடியை நீங்க ட்ரை பண்ணணும். இதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது ஆப்பிள் செடர் வினிகரை 10 ml எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எப்சம் சால்ட்டு 5 கிராம், சாப்பிடக்கூடிய எப்சம் சால்ட்டுன்னு இருக்குங்க, அது 5 கிராம். அண்ட் அரை ஆப்பிள். இதை எல்லாத்தையும் அடிச்சு ஜூஸா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கற்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க கண்டிப்பா டாக்டர்ஸ் கைடன்ஸோடு தான் எடுத்துக்கணும். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் டாக்டர்ல ஃப்ரீயாகவே நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கால் பண்ணி உங்களோட கற்களின் அளவு எவ்வளோ எம்எம் இருக்குன்னு கேட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம மருத்துவமனையில் வந்து பித்தப்பை கற்கள் குறைஞ்சு இப்போவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இதற்கு முக்கியமான ஸ்டெப்பு வயிறை சுத்தம் பண்ணணும். 2 மாதத்துக்கு ஒரு முறை பித்தப்பை கற்கள் இருக்குன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை இந்த டீடாக்ஸ் வழிமுறையை நீங்கள் பண்ணணும். லூஸ் மோஷன் போக வைக்கக்கூடிய மருந்துகள் கொடுத்து நம்ம டீடாக்ஸ் ப்ராசஸை பண்ணலாம். அண்ட் இதற்குனே ஸ்பெசிஃபிக் உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணும். கொஞ்சம் அசைவ உணர்வுகளை தவிர்த்துட்டு நல்லா வெஜிடேரியன் உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா கற்களின் அளவு, அந்த சைஸை வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதை பற்றின மேலும் விவரங்களை தவறாமல் அணுகுங்க. பித்தப்பை கற்கள் இருக்குன்னா பித்தப்பையை உடனே ரிமூவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ரொம்ப கலக்கலான பிளசண்டான மார்னிங் டைம்ல கரெக்டா 7 மணிக்கு நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் வர காத்திருக்கக்கூடிய இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ரொம்ப கலக்கலான பிளசண்டான மார்னிங் டைம்ல கரெக்டா 7 மணிக்கு நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இப்போ நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் வர காத்திருக்கக்கூடிய இந்த ஷோல உங்களோட நான் உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல. நம்ம ஷோனோட பிகினிங்ல நம்ம சூப்பரான மெலடியான சாங்கோட நம்ம ஷோ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா டேக் ஆஃப் ஆயிருக்கு இல்லையா. சார் ஐ லவ் யூ படத்துல இருந்து நம்ம ஷோனோட பிகினிங்ல ஒரு பாடலை கேட்டோம். இளையராஜாவினோட இசையில மனு மற்றும் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் குருவி கரம்பை சண்முகம். அதனைத் தொடர்ந்து சிம்லா ஸ்பெஷல் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாலி. அதற்கு அடுத்தபடியா மச்சான பார்த்தீங்களா படத்திலிருந்து சந்திரபூஷனோட இசையில கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் வாலி. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல எப்பவுமே கலர்ஃபுல்லான பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில இன்னைக்கு காலையில 7:30 பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்று காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ், 9:02 இது உங்கள் சாய்ஸ் லிசனர் சாய்ஸ். இன்றைய லிசனர் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீலகிரி மற்றும் கேரளம் நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. 10 மணிக்கு போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் ட்ரிப். 10:30 கவிதையும் கானமும். 1 மணிக்கு லஞ்ச் டைம் த கேம் ஷோ. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் தொடரும்.

0: தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கமளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படவுள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோஸ்கி தலைமையிலான உயர்நிலைக் குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3,30,00,000 பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25,00,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12,00,000 வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1,00,000 பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: மீதான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உலக புகழ்பெற்ற புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்கள் இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சி அடைந்து இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இப்போ நம்ம

சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அதிகபட்சமா 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். அதனை அடுத்து திருப்பூர்ல அதிகபட்சம் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும். அதனைக்கு தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோட்டில் அதிகபட்சம் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். சேலம்ல இன்னைக்கு அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். ஊட்டியில அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரொம்ப சில்ல இருக்கு இல்லையா, ஊட்டியில இன்னைக்கு அதிகபட்சம் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 14 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். பாலக்காட்டில் இன்னைக்கு 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகக்கூடும். இதெல்லாமே நம்ம சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்த அறிவிப்பின்படி வானிலை நிலவரம்.

0: சூப்பர் பாட்டு கேட்டு ரச்சம் இல்லையா? காதல் ஓவியம் படத்திலிருந்து இளையராஜாவினுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் தீபன் சக்கரவர்த்தி பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.
1: ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர். மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பத்தி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமா கேட்டு பயன்பெற்றுட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. டாக்டர், பல்லு வந்துட்டு வருஷத்துக்கு எத்தனை முறை கிளீன் பண்ணணும், எதுக்காக முதல்ல பல்ல கிளீன் பண்ணணும், நார்மலாக ப்ரஷிங்லேயே இந்த கிளீனிங் மெத்தடை வந்து நம்ம கொண்டு வர முடியாதா?
1: ஏன் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்ககிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் காலையில் நைட் 2 நேரம் ப்ரஷ் பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு நான் க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் காலையில் நைட் இல்லை, 7 தடவை ஒரு நாளைக்கு பண்ணினீங்கனாலுமே ப்ரஷ் பண்ணுறப்போ உள்ளே வெளியில் 2 சர்ஃபேஸ் தான் க்ளீன் பண்ணுறீங்க. 2 பல்லுக்கு இடையிலன்னு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அதை நம்ம க்ளீனே பண்ணுறதில்ல, அங்கிருந்து தான் அழுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த 2 பல்லுக்கு இடையில வந்துட்டு க்ளீன் பண்ணணும்னா ஃப்ளாஸ்னு ஒன்று இருக்குது, அது வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன த்ரெட் நைலான் த்ரெட் மாதிரி இருக்கும், அதை வச்சு பண்ணணும். அதுவும் எல்லா பல்லுக்கும் பண்ணணும், எல்லா பல்லுக்கும் நம்மளுக்கு ப்ரஷ்ஷே கஷ்டம்,
2: தூங்கிட்டே பண்ணுறது தான் நம்ம நிறைய.
1: இதில் வந்து ஃப்ளாஸிங் வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ணுறது இல்லைங்கிறனால நீங்கள் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த 2 பல் கடையில் இருக்கிறத அழுக்க பூராமே எடுத்துட்டுரும், அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகி வெளியில் வருது. ஸோ வந்து அப்போவே பண்ணிக்கிட்டோம்னா இட் வில் பி ஈஸி. ப்ளஸ் ஒவ்வொரு பல்லோட 4 சர்ஃபேஸையும் பார்த்துட்டே வருவோம் க்ளீனிங்கில், அப்போ ஏதாச்சும் ஒன்று சின்னதாக ஆரம்பிக்குதுன்னா கூட ஈஸியாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுவோம். ஸோ அதனால் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பெஸ்ட்டு, அப்படி இல்லைனா கூட இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட். அதையும் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடும்.
0: டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வந்துட்டு டயபெட்டிக்காக இருக்கலாம் அவங்களுக்கு, அப்படி இல்லைனா விட்டமின் டெஃபிஷியன்சி எதுவும் இருக்கலாம், இது வந்து ஓரல் ஹெல்த்தை வச்சே கண்டுபிடிக்க முடியுங்களா?
2: ஆ, சான்ஸ் இருக்குதுங்க. இப்போ வந்து பேஷண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு யங் ஏஜாக இருப்பாங்க, அவங்களுக்கு இவ்வளோ ப்ளீடிங்கோ கம்ஸ் வீக்கமோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது இல்லையா, அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போனா மேபி அண்டர்லைங் ரீசன் ஏதோ இருக்குது. டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது, அந்த கம்ஸ் வீக்கமாக இருக்கிறது, ரத்தம் வர்றது ப்ரஷ் பண்ணாலே, இதெல்லாம் ஒன்னோட ஒன்று ரிலேட்டட், எதுக்காக அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். டயபெட்டிக்னா இந்த கம் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் வயிறில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அல்சஸ் வர்றதுக்கு, ஸ்மெல்லு வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். அக்யூரேட்டாக சொல்ல முடியலனாலும் மேபி இதெல்லாம் ரீசன்ஸ் இருக்கும், மேபி வேற ஏதாவது பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்குமே வாயில் அது இருக்கும், ஒரு ட்ரை மவுத் வரலாம், ஒரு சிஸ்டமிக் டிசீஸ் இருக்கவங்களுக்கு ட்ரையாக இருக்கும், ஜெரஸ்டோமியான்னு சொல்லுவாங்க, வாய் ட்ரையாக இருக்கும், அப்நார்மலாக ட்ரையாக இருக்கும் வாய், அவங்களால வாய் திறந்தாலே தெரியும் அவ்வளோ ட்ரையாக இருக்கும். இல்லை அல்சஸ் வருது, ஏன் அல்சஸ் வருது, வயிறு புண்ணு, வயிறில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அல்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், பார்த்தா ஓரளவுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அன்யூஷுவலாக ரெட்டாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு, அதெல்லாம் வயிறு பிரச்சனைகள், இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
1: இப்போ லேட்டஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துருக்கு, அது போடுறதுக்கு நீங்கள் சுகர் இருக்கா அப்படின்னு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். ஏன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு போன் வந்து இறங்கிறதுக்கு, நார்மலாக இறங்கிறதுக்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கு இறங்குறதுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் வந்து இம்ப்ளான்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சுகர் பேஷண்ட்ஸை வந்து கான்ட்ராஇண்டிகேட்டர்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு பண்ணலாம்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் வெரிவே க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா, சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் போன் ரிசார்ப்ஷன், போன் இறங்குறது அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால தான் சுகர் பேஷண்ட்டாக அப்படின்னு நம்ம கேட்குறோம்.
0: ஓகே, இப்போ வந்து ஹார்மோன்

0: இம்பேலன்ஸ் இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு இருக்கவங்களுக்கே வந்து போன் லாஸ் நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
1: எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார் சம் தேர் மேபி, அது என்ன நம்ம இவாலுவேட் பண்ணி பார்த்துக்கணும். இது தைராய்டு இருந்தாவே எல்லாத்துக்கும் போன் லாஸ் ஆனு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் இம்ப்ளான்டே போட முடியாதுன்னு அப்படியும் கிடையாது. ஹூ மெயின்டைன் இட், வி டெஃபினெட்டே வி கேன் டூ அன் இம்ப்ளான்ட். ஸோ அந்த மாதிரி தான், ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, அதை ஒரு சிலருக்கு இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா அது மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, இப்போ போன் லாஸ் ஒன்ஸ் நடந்திருக்கு, உங்களுக்கு வந்து பல்லு ஆடுது அப்படிங்கும்போது திருப்பி வந்துட்டு போனை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால சரி பண்ண முடியுமா?
1: அதாவதுங்க அதுக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ மொபிலிட்டி அப்படின்னா பல்லு ஆடுறது, அதையவே வந்து கிரேட் ஒன், கிரேட் டூ, கிரேட் த்ரீ நாங்களே வச்சுருக்கோம். இப்போ ஒரு கிரேட் ஒனில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல் லைட்டாக ஆடுதுன்னு வர்றாங்க, என்னன்னு பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோன்னா போன் இறங்கி இருக்குது, எவரும் வீக் ஆகிருக்கு, சுற்றி அழுக்கு இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட் லெவலாக க்ளீன் பண்ணுவோம். அடுத்தது க்யூரோ டேச்சுன்னு ஒன்று இருக்குது, ஃப்ளாப் சர்ஜின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து ரிவர்சிபிள் பண்ண முடியும், ஓகேங்களா? ரிவர்சிபிள்னால் ஆடிட்டு இருக்கிறத ஆடாமல் பண்ணிடுவோம், அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து பழையபடி கொண்டு போயிடுறது தான் ரிவர்சிபிள். இப்போ வந்து அது கிரேட் த்ரீ போயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு இப்படி பண்ண முடியுமானா கஷ்டம். ஸோ அதுக்குன்னு ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது, நீங்கள் எப்போ போய் டாக்டரை பார்க்குறீங்கன்னு இருக்குது. அந்த மாதிரி பண்ணி க்ளீன் பண்ணியோ இல்லை வேறு ட்ரீட்மெண்ட் ஃப்ளாப் சர்ஜரி மாதிரி பண்ணி பழையபடி ஆடாமல் பண்ணிட முடியும்னா முடியும். ஆனால் நீங்கள் ரொம்ப ஆண்டதுக்கப்புறம் போய் பண்ணி கொடுன்னு கேட்டிங்கன்னா எங்களால் பண்ண முடியாது, அதை கண்டிப்பாக பிடுங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டேஜ்னா கூட படக்குன்னு அதை பிடுங்கிட்டு நீங்கள் வந்து மீதி பல்ல க்ளீன் பண்ணி சரி பண்ணி ஆடாமல் வச்சுக்கலாம். நீங்கள் அப்பவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுங்கிறது ரெண்டாயிரம், ரெண்டுங்கிறது மூணு நாலாயிரம், அப்புறம் ஜென்ரலைஸ்டாக போன் இறங்குச்சுன்னா நாலஞ்சு பல் ஆடிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் போகிறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் பழையபடி பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இருக்குது.
0: ஓகே டாக்டர், இப்போ இந்த பல் சீரமைப்பு அப்படிங்கிறது உண்மையாக அழகுக்காக மட்டும்தானா இல்லை நம்ம பல் தாடை இதோட ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கும் இதை முக்கியமாக பண்ணலாங்களா? ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன்.
2: இது ஆக்சுவலாக ஓவரால் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முக்கியம். ஆனால் நம்மக்கிட்ட வரவங்க எல்லாருமே சிரிச்சா நல்லா இல்லைங்க, இப்படி சந்தா இருக்குது, திரும்பி இருக்கு, இப்படி தான் வராங்க, அதை தான் மெயினாக பார்த்து வராங்க. இப்போ அது கொஞ்சம் நிறைய மாறிடுச்சு, நிறைய பேர் பியூட்டிக்கு கான்ஷியஸாக வராங்க. பல்லு வந்து கிராஸாக இருக்குது அப்படின்னாலே அங்கே சொத்த வரும், நமக்கு தெரியாது, கண்ணாடியில் பார்த்தா தெரியாது, டென்டிஸ்ட் போய் க்ளீன் பண்ணாதான் அவங்களுக்கும் தெரியும். பல்லு சுற்றி சுற்றி மாறி இருக்குது, கொஞ்சம் மேலே கீழே இருக்குதுன்னா பல்லு கடிக்கிறது சரி வராது, சாப்பிட்றது, டைஜஷன் எல்லாத்துலேயுமே எல்லாமே லிங்க்டு தான். எப்போவுமே மேபி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கலாம், அது எல்லாமே லிங்க்டாக இருக்கும். எப்போவுமே திரும்பி இருக்குது, அழகுக்கு தான் வராங்க நம்மக்கிட்ட, பட் அது அப்படி கிடையாது. அதனால் சொத்தைகள் பிரச்சனைகள், கம்ஸ் இறங்குறது, அந்த இடம் வீக்காகிறது, பல்லு ஆடுறது, எங்களே பல்லு ஆடுறது, அதெல்லாம் நடக்கிறது காரணமே பல்லு அங்கங்கே க்ராஸாக இருக்கிறது தான். அதையும் நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கணும். நிறைய பேர் அதை பண்ணாமே விட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 40 இயர்ஸில் தே ஆர் வில்லிங் டு புட் அந்த பல்லை ரெடி பண்ணிக்கிறேங்க, இப்போ தாங்க எங்களுக்கு புரியுது அப்படின்னு வராங்க. பல்லு மூடாமல் வாய் திறந்துருக்கிற ஒரு பொசிஷன் இருக்குது ஓப்பன் பைட்டு, அப்படி இருக்கிறாங்களாவும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பல்லு ரொம்ப முன்னாடி இல்லை, வாய் மூடுறது ஒன்று தான் அப்படின்னா அதெல்லாம் பெரிய பிரச்சனையை கொண்டு போய் முடியும். அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அது வந்து 20s வரணும்னு இல்லை, 40, 45 கூட வரலாம்.
3: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும், மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: என்ன ஒரு வைபான ஒரு சாங். கரெக்டா நம்ம ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் சே கரெக்டா 7:44 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இப்ப நம்ம கேட்ட வைபான சாங் அடுத்த வாரிசு படத்துல இருந்து இளையராஜாவினுடைய இசையில மலேசியா வாசுதேவன் பாடியது, பாடலாசிரியர் பஞ்சு அருணாச்சலம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷ பொறுத்தா தள்ளுபடி, உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்கிறது இல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ்ல விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
5: மழை என்பது மனித வாழ்வின் மூலதனம். ஆனால் பருவமழையின் குறைபாடுகள், வெப்பமான காலநிலை மாற்றங்கள் மற்றும் நீர்வள பற்றாக்குறைகள் உலகம் முழுவதும் கவலைக்குரியதாக இருக்கின்றன. இந்த நிலையில் அறிவியலின் வழிகாட்டுதலால் உருவான மேக விதைப்பானது நாம் எதிர்கொள்ளும் வறட்சி, விவசாய பாதிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமைகின்றது. செயற்கை மழை என்பது இயற்கைக்கு நிகராக மேகங்களில் சில்வர் அயோடைடு, உலர் பனி போன்ற வேதிப்பொருட்களை விமானங்கள் அல்லது

0: அறை ஜெனரேட்டர்கள் மூலமாக தெளிக்கும்போது மேகங்களில் உள்ள நீராவி சிதைந்து மழைத்துளிகள் உருவாகின்றன. இது இயற்கை மழை உருவாகும் முறையையே துரிதப்படுத்தி செயற்கையாக மழை பெய்யச் செய்கின்றது. மேக விதைப்பின் சிறப்பம்சங்கள் என்பது நீரின்றி தவிக்கும் நிலப்பரப்புகளில் செயற்கை மழை மூலம் நீர்வளங்களை அதிகரிக்க முடிகிறது. குடிநீர் தேவைகளும் விவசாய தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. பருவமழை தவறுவதால் பாதிக்கப்படும் விவசாய நிலங்களில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் பயிர்களுக்கு தேவையான நீரை வழங்கி உற்பத்தியை மேம்படுத்துகிறது. சில சூழ்நிலைகளில் மேக விதைப்பு என்கின்ற இந்த நிகழ்வு தோல்வியடைவதும் உண்டு.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
1: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: இப்ப கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண இந்த சாங் அதிசய பிறவி படத்தில் இருந்து இளையராஜாவின் இசையில் கே எஸ் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது பாடலாசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் ரெயின்போ எஃப்எம் 103. கோயம்புத்தூர் மாவட்ட ஊரக காவல் கண்காணிப்பாளர் ஏ பவன்குமார் ரெட்டி அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
1: வணக்கம், நான் பவன்குமார், எஸ்பி கோயம்புத்தூர். வி ஸ்டார்டட் ஏ நியூ இனிஷியேட்டிவ் கால்டு நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்குது ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குது எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்ட ஊரக காவல் கண்காணிப்பாளர் ஏ பவன்குமார் ரெட்டி அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல் கேட்டீர்கள்.

புது ரோசா பூ ஆசை கிளியை அணைச்சது கதை.

0: சூப்பர் பாட்டு கேட்டு ரசிச்சோம். ஏமாற்றாதே ஏமாறாதே படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலேஜா பாடியது. இதோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது உங்க ஆர்ஜே பிரபுகுமார். அண்ட் 8 மணிக்கு ரெயின்போ வைப் ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக ரொம்ப வைபோட காத்திருக்காங்க ஆர்ஜே நிஷா, ஜி கே கொஸ்டின் அண்ட் அழகான பாடல்களோட. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின்

மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணம்

0: திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. 8:02 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டு ரசிக்கவிருக்கீங்க. இது ரெயின்போ வைப்ஸ் வித் மீ ஆர்ஜே நிஷா. ரெயின்போ வைப்ஸ்ல டெய்லி ஒரு ஜி கே கொஸ்டின் வரப்போகுது இல்லையா? இன்றைக்கான ஜி கே கொஸ்டின், பழங்குடியினரின் கலை கலாச்சாரம் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள பழங்குடியின விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எது அப்படிங்கிறது தான். மறுபடியும் சொல்றேன், பழங்குடியினருடைய கலை கலாச்சாரம் இந்த மாதிரியான தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்காக பழங்குடியின விவகாரங்கள் அமைச்சகத்தால தொடங்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம் இருக்கு. அது எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா 9585 00103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜா டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை ரெயின்போ வைப்ஸ்ல வைபா கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வருது. ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. இது ரெயின்போ வைப்ஸ்.

0: கேட்ட பாட்டு கருத்தம்மா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல வைரமுத்து லிரிக்ஸ்ல ஷாகுல் ஹமீத் மின்மினி பாடியது.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலையேறா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். ரெயின்போ வைப்ஸ்ல இணைஞ்சிருக்கீங்க. சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, பழங்குடியினரின் கலை கலாச்சாரம் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள பழங்குடியின விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ இதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியால பழங்குடியினுடைய பல்வகைமை எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 700 மேற்பட்ட பழங்குடியினர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து வாழ்கிறாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்துவமான மொழி, கலை, இசை, நடனம், வாழ்க்கை முறை எல்லாமே தனித்துவமான அடையாளமாக இருக்குது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை இந்த பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க. காடுகள், மலைகள், ஆறுகள் இவற்றை வந்து தெய்வமாக மதித்து இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பல தலைமுறைகளாக பின்பற்றி வராங்க. ஸோ இந்தியாவுடைய பழங்குடியினுடைய கலை கலாச்சாரம் மொழிகள் பாரம்பரிய அறிவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய நோக்கில் இந்த டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த தளம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கேள்வியாக கேட்டிருந்தோம். நிறைய பேரும் பதில்களை கரெக்டாக கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கீங்க. யார் யாரெல்லாம் தொடர்ந்து பதில்களை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. இது ரெயின்போ வைப்ஸ்.
4: சண்முகே.

0: கேட்ட பாட்டு அவ்வை சண்முகி திரைப்படத்திற்காக தேவா மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேரம் 8:15. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Union Cabinet clears two elevated road projects worth over 25,000 crore rupees for Varanasi in Uttar Pradesh. Railway Ministry launches new beta version of IRCTC website to make train ticket booking simpler and more user-friendly. World famous Rath Yatra of Lord Jagannath and his two siblings begins today at Puri in Odisha. US says it launched new wave of strikes on Iran aimed at protecting vessels in Strait of Hormuz. In football, defending champions Argentina beat England 2-1 in second semi-final of FIFA World Cup to set up title clash with Spain. And in men's cricket, second ODI of three-match series between India and England to be played in Cardiff this evening.

பிரமீளா சென்னையிலிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, சிறுமுகையிலிருந்து வெள்ளிக்குப்பம் பாளையம் பகுதியிலிருந்து சங்கரேஸ்வரன், மஞ்சுளா, தர்ஷன், கீதா, அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர்லிருந்து, ராதிகா, லக்ஷன், ஜஸ்வந்த், பரணிதரன், முத்துக்குமார் வெள்ளிக்குப்பம் பாளையம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர்லேருந்து பதில் அனுப்பியிருக்காங்க. குகன் அஞ்சுனாபுரத்துலேருந்து, அண்ட் தேவனூர் ஜோதி லக்ஷ்மி அவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பியிருக்கீங்க, தொடர்ந்து யார் யாரெல்லாம் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் வருது ஆசை திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன் தி ரெயின்போ வைப்ஸ்.

8:39 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு பழங்குடியினரின் கலை கலாச்சாரம் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள பழங்குடியின விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எதுன்னு கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ நிறைய பேர் கரெக்டான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ கூடவே இதை பற்றின ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, 5000 மேற்பட்ட பாரம்பரிய பதிவுகள் இந்த தளத்தில் பழங்குடியின மக்களினுடைய பாடல்கள், கதைகள், ஓவியங்கள், ஆவணங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பதிவுகளாக இடம்பெற இருக்கு. ஏற்கனவே சில பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. இன்னும் 5000 பதிவுகளை இதில் ஏற்றுறதுக்கான வேலைப்பாடுகளும் போயிட்டு இருக்கு. ஸோ பழங்குடியின மக்களை பற்றிய முக்கியமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஜிட்டல் தளத்துக்கு போனோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி, யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் பார்வதி கணபதி கோவையிலிருந்து, ராயப்பன் ரெஜி, ஜெஃப்ரி, ரீனா, கேஜி சாவடி கோவிலிருந்து அனுப்பியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லேருந்து பெருமாள் சாமி சாபக்கட்டுப்பாளையம், சுமதி அவங்களும் கூட சேர்ந்து அனுப்பியிருக்காங்க. கரூர்லேருந்து நாகேந்திரன், சுமதி கனகராஜ், தமிழ்நகர் செமிப்பாளையம், அவினாஷி பிரபுதேவி, ஸ்ரீசாய், கோவை காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டீந்திரவியம், மூக்கனூர் சண்முகா நகர் சிவகுமார், மலர்குடி சபரிப்ரியா சரோஜினி, திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரீஷ், பிரேமா வெள்ளியங்கிரி கருமத்தம்பட்டி, மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா பெரியவதமஞ்சேரியிலிருந்து, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமாறன் வசந்தி, விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து தொட்டப்பாளையம் கோகிலா பழனிசாமி, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், திருப்பூர் பாலா, தென் பொன்முடி சுரேஷ்குமார் ராஜாமணி, நங்கவள்ளி ராஜாராம், சிவானந்த காலனி, எஸ் பழனி. இன்னும் நிறைய பேர் பதில் அனுப்பியிருக்கீங்க. தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. இது ரெயின்போ வைப்ஸ்.

0: சுத்தமானது ருசியானது சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: நேர்களே, இன்னைக்கு 9 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இது உங்கள் சாய்ஸ் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீலகிரி மற்றும் கேரளா ஸ்டேட் லிசனர்ஸ் கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க ரெடியா இருங்க. எட்டு மணி 46 நிமிஷம் 50 நொடி ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இதை ஒட்டி முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த தளம் யாருக்கு பயனுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளை வாடிக்கையாளர்களாக்கிய அந்த தளத்துக்கு போய் பார்க்கக்கூடிய நமக்கு மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு இது ஒரு நேரடி சந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்குடியின கலைஞர்கள் தங்களுடைய கைவினைப் பொருட்களை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த தளத்தின் மூலமாக பெறப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் இந்த ஆப் மூலமாக இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் எந்த நாட்டிலிருந்தும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கலை ஆர்வலர்கள் பழங்குடியின பாரம்பரியத்தை இந்த தளத்தின் மூலமா கற்றுக்கொள்ளவும் முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சண்முக சுந்தரம் ரமண முதலிப்புதூர்ல இருந்து கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. மங்கையர்கரசி செடப்பாளையம்ல இருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி பகுதியில இருந்து, விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம்ல இருந்து, ரமா சாய்பாபா காலனி, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, ஜெய கிருஷ்ணாபுரம் சகானா ஆதிரன், நெபுலா யோகவர்ஷினி, யசோதா கோவிந்தராஜ், ஜெய் ரித்விக், கனிஷ், அபினவ், விஜயகுமார், உமா மகேஸ்வரி ஆலங்கொம்பு தனிதரம்லிருந்து, புலுப்பாளையம் ஆனந்தமுருகன், நவநீதன் சென்னிமலை, சகாதேவன் சரசு பெரியநாயக்கன் பாளையம், அண்ட் அதே மாதிரி ஸ்ரீ ராஜாராம் சுந்தர் காமநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, மனோ கிருஷ் ரெட்ஃபீல்ஸ் பகுதியிலிருந்து, ஜெகநாதன் போலக்காட்டு பாளையம்லேருந்து, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பிரணவ் பதில் சொல்லியிருக்காங்க, துரைசாமி ஜமீன் ஊத்துப்புலியிலேருந்து, அந்தோனிராஜ் சென்னை, அண்ட் பதிலோட பெல்லம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி, சிபு சோமஸ் கந்தமூர்த்தி பதில் சொல்லியிருக்காங்க, கோவிந்தராஜ் மாரிச்செட்டிப்பதியிலிருந்து, அண்ட் சிறுமுகை தங்கவேல் பதில் சொல்லியிருக்காங்க, குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து, சுதீஷ் அவங்களும் கோத்தகிரியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க, மதுக்கரை பெரியசாமி, கஞ்சம்பட்டி ஆர்கேஷ் சண்முக ஆனந்தம், அண்ட் தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொடுமங்குண்டான்லேருந்து, கோகுல் கமலேஷ், கருவலூர் சாமுவேல், இன்னும் நிறைய பேர் பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 103.

0: கேட்ட பாட்டு பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக பரத்வாத் மியூசிக்ல உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடினது.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலருக்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மைல் மார்க் சம்பாரவை.
1: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பிறந்தா தள்ளுபடி, உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சாதாரண செய்கூலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ்ல விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: நேரம் 8:50.
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: இமயமலை அடிவாரத்துல ஒரு மடம், அங்க ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசைய உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாரா. இப்படி உட்கார் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவன்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லாரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சிருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான்,

0: அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான். ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானாக இவன். சரி வா நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கடையில் குப்பிசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க. ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானா ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டி விட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டுது மறுபடியும். உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான். தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான். அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான். ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டி விட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான். ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான். தொப்பியை கொளுத்தினான். எரிஞ்சுது. எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், அதனால அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: கேட்ட பாட்டு மனதை திருடுவிட்டாய் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சங்கர் மகாதேவன் பாடினது. 8:59:30 ஆயிட்டு இருக்கு. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். ரெயின்போ வைப்ஸ்ல இன்னைக்கு பழங்குடியினரின் கலை கலாச்சாரம் போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள பழங்குடியின விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட டிஜிட்டல் தளம் எதுன்னு கேட்டிருந்தோம். ட்ரைப் எக்ஸ் அப்படிங்கறத சரியான பதில். பதில் அனுப்பின எல்லாருடைய பெயரையும் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். வாழ்த்துக்கள் எல்லா நேர்களுக்கும், கரெக்டான பதில் சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி தினமும் உங்களுக்காக ரெயின்போ வைப்ஸ் வரும், அதுல இதே மாதிரி புதிய தகவல் தெரிஞ்சுக்கலாம். இனி 9 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து உங்களுக்காக இது உங்கள் சாய்ஸ் காத்துட்டு இருக்கு. கொடுக்கறதுக்காக
1: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் 2 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர்கள்

கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச

மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை இன்று எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதோடு.
1: 9:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்கள ஒர்க்கில் போய் செட்டில் ஆகிட்டு நம்ம 103 வரக்கூடிய பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் நம்ம எல்லாரும் என்டர் ஆகிருக்கிறது. இது உங்கள் சாய்ஸ், லிஸ்னர் சாய்ஸ், உங்களோட சாய்ஸாக வரப்போது இந்த ஷோவில் அப்படின்னு சொல்லும் பொழுது நீலகிரி டிஸ்ட்ரிக் அண்ட் கேரளாவில் இருக்கக்கூடிய நேயர்கள் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த ஷோவில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்க. மறக்காம 0422 அப்படிங்கிற STD கோடோட டயல் பண்ணுங்க. இந்த ஷோவில் உங்களோட நான் உங்க RJ பிரபுகுமார்.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்க?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலாம்.
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ, இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். இன்னைக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களும் கேரளால இருக்கக்கூடிய நேயர்களும் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுது 2000 இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2000 இருந்து டில் டேட் வரைக்கும் உங்களோட விருப்ப பாடலை நீங்க கேட்டு ரசிச்சு என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ணுங்க 2312103 அப்படிங்கிற நம்பருக்கும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்க பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய நம்ம ஷோல இப்ப நம்ம மீட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலக்காடு சித்தூர்ல இருந்து உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு நாகராஜ்.
3: நாகராஜ் சொல்லுங்க. நாகராஜ், நம்ம நிகழ்ச்சியில நிறைய கேப்பீங்களா? நீங்க இப்பதான் கால் பண்றீங்களா?
4: முதல்ல இப்பதான் சார் லைன் கிடைச்சது. நீங்க கேரளா கால் பண்ணலாம் சொன்னதுனால நான் கால் பண்ணுங்க சார்.
3: ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணியே உங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சு, ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: எனக்கு வந்து பிகில்ல வந்து சிங்கப்பெண்ணு பாடல் போட்டு.
3: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: எல்லோரும் கேட்கும் எஃப்எம் எங்கேயும் கேட்கும் எஃப்எம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டா 9:17 இப்போ நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஷோ, இது உங்கள் சாய்ஸ். இந்த ஷோல உங்களோட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கும், 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க பேசலாம். இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி மற்றும் கேரளம் நேயர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்.
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு முத்தமலை இங்க கொட்டி தீராத பாடல் வேணும்.
0: கொட்டி தீராத அங்க வந்து எப்படிங்க மழையெல்லாம் வந்துட்டு இருக்கா கொளிஞ்சாம்பாறையில?
1: இந்த வருஷம் மழை இல்லாதனால அந்த பாட்டு கேக்குறேங்க.
0: இந்த வருஷம் மழை இல்லாதங்காட்டிக்கு இந்த மழையாவது வரட்டும் அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்காக அந்த பாடல்

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல ரொம்ப கலகலான பாடல்கள், அதுவும் உங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு ரசிச்சு என்ஜாய்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த ஷோல இப்ப நம்ம பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
1: வணக்கம், நான் கேரளா பாலக்காடு ரஜீஷ் பேசுறோம். இப்ப திருச்சூர்ல இருந்து தான் பேசுறது.
0: ஓ, கேரளா பாலக்காடு ரஜீஷ் இப்ப திருச்சூர்ல இருந்து?
1: ஆமா ஆமா.
0: ரைட், திருச்சூர்ல என்ன விஷயமா போனீங்க?
1: திருச்சூர்ல
0: என்ன விஷயமா அங்க போயிருக்கீங்கன்னு
1: கேட்டேன். என்ன விஷயமா? அதுக்கு கிளியர் கிளியர் இல்லையே.
0: ஓ, கிளியர் இல்ல. ஓகே ஓகே, நீங்க திருச்சூர்ல இருக்கீங்க. ஓகே ஃபைன், உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: பாடல் வந்து நந்தா திரைப்படத்துல இருந்து முன்பனியா.
0: ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக கொடுக்கலாம். திருச்சூர்ல எப்படி பனியா இருக்கா காலையில, இல்ல ரொம்ப வெயில ஹாட்டா இருக்கா?
1: இன்னைக்கு காலையில எழும்பும் போது கொஞ்சம் மழை இருந்தது, இப்ப மழை இல்ல, வெயில் தான். ஆனா மழை காலம் தான் கேரளாவில, ஆனா மழை இல்லை.
0: இல்ல பரவாயில்ல, பரவ வெயில் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்காக அந்த முன்பணி அங்க வந்துட்டு இருக்கு. ஓகேவா?
1: ஓகே ஓகே ஓகே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: WFM ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளிவரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். ரொம்ப கலகலா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது உங்கள் சாய்ஸ் டயலாக் சாங் ஷோனோட எக்ஸாக்ட் ரைட் டைம் செக் கரெக்டாக 9:30 இன்னைக்கு நீலகிரி மற்றும் கேரளம் நேயர்கள் பங்கு வரக்கூடிய உங்களுடைய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த ஷோவில் நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 2312103 அப்படிங்கிற நம்பர்லையும் 2317046 அப்படிங்கிற இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த ஷோவில் நம்ம மீட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் காலர். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசிட்டு இருக்கீங்க?
2: வணக்கம் சார், நான் பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சாம்பாறை குன்றாமலையிலிருந்து செல்வராஜுங்க சார்.
1: செல்வராஜ் சொல்லுங்க, செல்வராஜ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பாலக்காடுல கொளிஞ்சாம்பாறைலாம் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கிறேங்க, நாங்க நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் இப்போ?
2: எனக்கு விடுதலையிலிருந்து வெளிநடுக காட்டுமல்லி கொடுங்க.
1: ஓகே, உங்களுக்காக அந்த காட்டுமல்லி வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: வேர்ல்டோ ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறோ அவங்க ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பாங்க. பார்க்குறதுக்கு எந்த ஃப்ரூட்டுமே ஓரளவு நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டு இருந்தால் தான் கஸ்டமர் அதுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுப்பாங்க.
1: பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ, இது உங்கள் சாய்ஸ், லிஸ்னர் சாய்ஸா வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீலகிரி மற்றும் கேரளம் நேயர்கள் பங்கு பெற்று உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார், கோத்தகிரில இருந்து சிந்து பேசுறேன் சார்.
2: கோத்தகிரி சிந்து, அங்க எப்படி இருக்கு சிந்து கிளைமேட் கோத்தகிரில?
3: சமுத்திரம் படத்துல இருந்து அழகான சின்ன தேவதை அந்த பாடல் கொடுங்க.
2: உங்களுக்காக அந்த பாடல்

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிழல், பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம். QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் சுமார் 40 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 2272க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், 1000க்கணக்கான தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகி உள்ளது. அந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து காவல்துறையை உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கட்டளை மற்றும்

கட்டுப்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும். இத்திட்டம் காவல்துறையின் அணுதலை மேலும் எளிமையாக்கி அவசரகால பதில் நடவடிக்கைகளின் வேகத்தை அதிகரிப்பதுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் முடிஞ்சு முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல எக்ஸாக்ட் ரைட் டைம் கரெக்டா 9:51 நம்ம இது உங்கள் சாய்ஸ் டயலாக் ஷோல உங்களுடைய விருப்ப பாடல், அதுவும் இன்னைக்கு பர்டிகுலரா வந்து நீலகிரி மற்றும் கேரளம் நேயர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம மீட் பண்ணக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.

0: வணக்கம், சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: கோத்தகிரியில இருந்து நிபீஷ்.
0: நிபீஷ் சொல்லுங்க, நிபீஷ் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சிவாஜி படத்துல இருந்து லவ் சாங்.
0: சிவாஜி படத்துல இருந்து, ஓகே, உங்களுக்காக பாடல்.

நம்ம ஷோனோட பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்துறீங்க அப்படின்னா எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இது உங்கள் சாய்ஸ் டயலாக் சாங் ஷோ கேட்டு ரசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எல்லாமே கண்டிப்பா வந்திருக்கும். சில பேருக்கு லைன் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு லைன் கிடைச்சிருக்காது. லைன் கிடைக்காதவங்களா, ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அண்ட் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அண்ட் டேக் கேர். பை பை ஃப்ரம் பிரபுகுமார்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
1: மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். மல்டி கிராப் மல்டி டயர்ங்கிறது காமன், அதுல வந்து ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ங்கிறது ரொம்ப புதுசா வந்திருக்கு. எதனால அப்படின்னா,
0: தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற விவசாயி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
2: நம்ம இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். நாளைக்கு காலையில 9 மணிக்கு என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸ்டே டியூன். இது நம்ம FM ரெயின்போ 103 கோவைத்தூர். 10 மணி ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக அழகான பாடலோட ரெடியா இருக்காங்க RJ நிஷா. போவோமா ஊர்கோலம். பத்து முப்பதற்கு கவிதையும் கானமும். மதியம் 1 மணிக்கு லஞ்ச் டைம். மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நச்சுன்னு 4 பாயிண்ட் கீபோர்ட் இசைக்கலைஞர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ. கலர்ஃபுல்லான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூரோட இணைஞ்சிருங்க. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 7 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ஏடிஎம் பண மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைது

0: ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சியில் பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் 500 இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃப் நகரில் மாலை மணி 5:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: கோவையில கேட்டு ரசிக்க இருக்கீங்க. போவோமா ஊர்கோலம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப் வித் மீ

0: நீங்கள்
1: பேக் டு தி ஷோ 10:02 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிக்க இருக்கீங்க. போவோமா ஊர்கோலம் ஜேம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப் வித் மீ ஆர்ஜே நிஷா. சோ இன்னைக்கு ஒரு ஊருக்கு போக போறோம். ஸோ அதுவும் வந்து இந்த மியூசிக்ல இருந்தே எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லயும் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் போட்டனால எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு குட்டி திபெத்துக்கு போறோம். அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிற கர்நாடகால இருக்கக்கூடிய குட்டி திபெத். வாங்க சுத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப வித்தியாசமான இடத்துக்கு போறோம்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா. கர்நாடகால இருக்கக்கூடிய கொள்ளேகால் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா கொள்ளேகாலுக்கு பக்கத்துல ஒரு குட்டி திபெத் இருக்கு, அதுதான் தொண்டன்லிங் திபெத் செட்டில்மெண்ட். ஸோ இந்த திபெத் செட்டில்மெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்களை கூடவே தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படியே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். கண்ணை மூடிக்கோங்க ஒரு செகண்ட். நம்ம எல்லாரும் இதில் ஒரு காரில் ஏறி அப்படியே பயணிச்சுட்டு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். மைசூரை தாண்டி சாம்ராஜ் நகர் வழியாக வந்துட்டுருக்கோம். ரோட்டோட ரெண்டு பக்கமும் பசுமை, வயல்கள், சின்ன சின்ன கிராமங்கள். அப்படியே ஒரு போர்டு கண்ணில் படுது, தொண்டன்லிங் திபெத்தியன் செட்டில்மெண்ட். அட, கர்நாடகால திபெத்தா? உள்ள போன உடனே ஏதேதோ வேற ஒரு நாட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கே. முதல்ல கண்ணில் படுறது என்ன, வண்ண வண்ண பிரேயர் ஃபிளாக்ஸ். ஸோ காத்துல அந்த ஃபிளாக்ஸ் ஆடுற சத்தம் நம்மளுடைய அமைதியை இன்னும் மெதுவா மென்மையானதா மாத்துது. காத்தடிக்கும் போது அந்த கொடிகள் ஆடிட்டு இருக்கும் போது அதை பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு அமைதி. இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சிவப்பு மஞ்சள் நிற ஆடையில புத்த துறவிகள் அமைதியா நடந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தா எதுக்கோ நாமளும் மெதுவா பேசணும் அப்படின்னு தோணும். அங்க இருக்கிற வீடுகளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரே மாதிரியான வீடுகள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுடைய ஆர்கனைஸ்டான மனநிலைமைய இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா இந்த இடத்த அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லாருடைய வீட்டு முன்னாடியும் பாருங்களேன், வாசல்ல பிரார்த்தனை சக்கரம் வச்சிருக்காங்க. சில வீடுகள்ல புத்தர்னுடைய படமும் வச்சிருக்காங்க. குட்டி குட்டி குழந்தைகள்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் தமிழ் பேச மாட்டாங்க, கன்னடம் பேசுவாங்க, ஆங்கிலமும் பேசுவாங்க, அதோட திபெத்திய மொழியும் பேசுவாங்க. அட, எப்படி இவ்வளவு தூரம் திபெத்தியர்கள் இங்க வந்தாங்க, அந்த கதையை ஒரு பாட்டுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 103 கோவை கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. போவோமா ஊர்கோலம் ஜேம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப். இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் தொண்டன்லிங் திபெத் செட்டில்மெண்ட் பத்தி. ஸ்டே டியூன்.

அநேகன் படத்துலேருந்து சூப்பரான பாட்டு கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில், கபிலன் வைரமுத்து லிரிக்ஸில், ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடினது. இன்னைக்கு போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சியில் தொண்டன்லிங் திபெத் செட்டில்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி அடுத்ததாக பார்க்கலாம். சரி, இவ்வளோ தூரம் திபெத்தியர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே அதுவும் கர்நாடகாவில் ரொம்ப வருஷமாக குடியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1959 திபெத்தில் ஒரு பெரிய அரசியல் பிரச்சனை நடந்திருக்கு. நிறைய மக்கள் தங்களோட வீட்டையும் நாட்டையும் விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. அப்போது இந்தியா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பல மாநிலங்களில் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் கர்நாடகாவில் இருக்கிற இந்த தொண்டன்லிங்கும் ஒன்று. நிகழ்ச்சியுடைய நிறைவுல இன்னொரு இடத்துல, அதுவும் கர்நாடகாலையும் இருக்கிற இன்னொரு திபெத் செட்டில்மெண்ட் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம நடக்கிற இந்த தெருவுல, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற இந்த தெருவுல கிட்டத்தட்ட 50 மேல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, இங்க யாரும் அவசரப்படுற மாதிரி இல்ல, பரபரப்பா இல்ல, ஹார்ன் சத்தம் இல்ல, பெரிய கூட்டம் கூட இல்ல, ஒரு விதமான அமைதியான சூழ்நிலை. சில நேரம் நம்ம வாழ்க்கைக்கும் இப்படிப்பட்ட பாஸ் தேவைன்னு தோணும் இல்லையா. சரி, பேசி பேசி டயர்டாகி அண்ட் கேட்டு கேட்டு டயர்டாகி பசிக்க ஆரம்பிச்சிருச்சுல, வாங்க ஒரு சின்ன கடைக்கு போகலாம். அங்கே மோமோ கிடைக்கும், கூடவே சூடாக வேக வச்சு கொடுப்பாங்க. அது கூட தான், அதுதான் துக்பா அப்படிங்கிற நூடுல்ஸ் சூப். ஒரு சூடான நூடுல் சூப் குடிச்சா எப்படி இருக்கும், அதுவும் சிலு சிலுன்னு காத்தடிச்சிட்டு இருக்கிற குளிர்காலத்துல இந்த துக்பா அவ்வளோ அமிர்தமா இருக்கும் அப்படிங்கறது உள்ளூர் மக்கள் சொல்ற முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. இந்த துக்பால அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காய்கறிகள், இஞ்சி, பூண்டு, மிளகு அண்ட் இன்னும் சில துக்பால சிக்கன், மட்டனும் சேர்ப்பாங்க. ஸோ இது குளிர் பிரதேசங்கள்ல இந்த துக்பா அப்படிங்கிற திபெத் மக்கள் கொடுக்கற டிஷ் இருந்துட்டு இருக்கு. அது கர்நாடகால இந்த திபெத் செட்டில்மெண்ட்ல உங்களுடைய பாரம்பரிய உணவா இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாரம்பரியம் எப்பவும் முக்கியம் இல்லையா. சரி, ஒரு சூடான நூடுல் சூப் குடிச்சாச்சு. அப்புறம் என்ன ஸ்பெஷல், பட்டர் டீ. டீ தெரியும், அது என்ன பட்டர் டீ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. முதல் தடவை குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா டெய்லியும் அவங்களுடைய தினசரி பானமே இதுதான். ஸோ நம்ம டீ எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பட்டர் டீயை இந்த திபெத் செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் குடிக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம டெய்லி குடிச்சு பழகினா நம்மளுக்கும் பழகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 20 ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செஞ்சா நம்மளுக்கு பழகிடும் இல்லையா. அதுதான் இன்னும் கொஞ்சம் நடந்தோம் அப்படின்னா ஒரு புத்த மடத்தை நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் ரைட் சைடில் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய புத்த கோயில் தெரியுதா. உள்ள மெதுவாக போனோம் அப்படின்னா ரொம்ப அமைதியான ஒரு இடத்த உங்களால் அனுபவிக்க முடியும். யாரும் இங்கே சத்தமாக பேச மாட்டாங்க. சிலர் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மணி ஓசை மட்டும் டிங் டிங்னு கேட்கும்.

உண்மையாவே மனசு லைட்டா மாறிடும். அதனாலதான் பல சுற்றுலா பயணிகள் இங்க வந்து தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில பிரேக் முக்கியம், அதுவும் அமைதியான பிரேக் முக்கியம் இல்லையா. தொடர்ந்து இந்த திபெத் செட்டில்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்களை டிராவல் பண்ணிட்டே சுத்தி பார்த்துக்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன், இது FM Rainbow 103 கோவையில போவோமா ஒரு கோலம், ஜேம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும். பத்து 10:17 ஆயிட்டிருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. போவோமா ஊர்கோலம். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா ரவுண்ட் அப்ல இன்னைக்கு தொண்டன்லிங் திபெத் செட்டில்மெண்ட்ல தான் இருக்கும். சேர்ந்த தொண்டன்லிங்

திபெத் செட்டில்மெண்ட்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது இந்த திபெத்திய மடாலயம் தான். அதுக்குள்ளதான் நம்ம இப்ப போக போறோம். உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அமைதியான உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். பெரிய புத்தர் சிலைகள், காற்றில் அசையக்கூடிய வண்ணமயமான அந்த பிரேயர் ஃபிளாக்ஸ், மெதுவா ஒழிக்கக்கூடிய மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த மாதிரி அமைதியான சவுண்ட்ல தான் நம்மளால கேட்க முடியும். எல்லாமே மனசுக்கு ஒரு புதுசான அமைதியை தரும். பொதுவா ரொம்ப பின் ட்ராப் சைலண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூடவே இந்த மந்திர ஒளி, குட்டி குட்டி மணியோசை, அண்ட் அந்த ஃபிளாகோட காத்துல வரக்கூடிய சத்தம், அண்ட் புத்த சிலைகள் கோல்டன் கலர்ல அவங்க அலங்கரிச்சிருக்கக்கூடியது, உள்ள நுழைஞ்சதுமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீலையும் கொடுக்கும், அது கூடவே அமைதியையும் கொடுக்கும். 1959 பிறகு இந்தியாவுக்கு வந்த திபெத்திய அகதிகளுக்காக உருவாக்கப்பட்ட குடியிருப்புகள்ல இதுவும் ஒண்ணு. இங்க இருக்கக்கூடிய மடாலயத்துல இளம் துறவிகள் புத்த மத தத்துவம், தியானம், திபெத்திய மொழி இது எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க. குட்டி குட்டி 6 வயசு குழந்தைகள்ல இருந்து உங்களால புத்த அந்த துறவி உடை அணிஞ்சிருக்கக்கூடியவங்களை உங்களால பார்க்க முடியும். அது இன்னும் பார்க்க அழகாவும் கியூட்டாவும் இருக்கும். சுற்றுலா பயணிகள் இங்க வந்து கோயிலை பார்க்கறது மட்டும் இல்லாம திபெத்திய கலாச்சாரம் என்ன, உங்க பாரம்பரியம் என்ன, உணவுகள் என்ன, வாழ்க்கை முறை என்ன, இது எல்லாத்தையும் ரசிச்சுட்டும் போறாங்க, அத கொஞ்ச நேரம் அனுபவிச்சுட்டும் போறாங்க. நம்மளும் இப்ப விருச்சுவலா அனுபவிக்கிற மாதிரி. இங்க இந்த ஒரு கோயில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த தொண்டன் லேக் திபெத்திய குடியிருப்புல 5 முக்கிய புத்த மடாலயங்கள் இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் வெளியே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இன்னொரு மடாலயத்தை உங்களால பார்க்க முடியும். டக்ஷாம், தனாக், தராக்கியால், பாயோ, அதே மாதிரி ஜோக்சன், இந்த மாதிரி அவங்களுடைய பெயர்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு புரியாது. பட் இருந்தாலும் 5 மடாலயங்கள் இங்க முக்கியமானதா பார்க்கப்படுது. இங்க எப்படி இந்த வழிபாடு நடைபெறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டு பிரார்த்தனை வந்து செய்யறாங்க. துறவிகள் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து திபெத்திய மொழியில புனித மந்திரங்களையும் சூத்திரங்களையும் ஓதுறாங்க. அதே மாதிரி அந்த அமைதியான மணி, டம்ரு, நீண்ட கொம்பு, சிம்பல், இந்த மாதிரியான இசைக்கருவிகளை பயன்படுத்தி அவங்களுடைய அந்த டிவோஷனலான ஆன்மீக சூழலை உருவாக்குறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மெடிடேஷன் மாதிரியான அமைப்புல தான் உட்கார்ந்து அவங்களுடைய புத்த மத போதனைகளையுமே வந்து டெய்லியும் செஞ்சுட்டு இருக்காங்க. வெண்ணெய் விளக்குகள், பட்டர் லேம்ப்ஸ் தான் அங்க இருக்கு. அதே மாதிரி இங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லேம்ப்ஸ் வந்து பொருத்திட்டு இருப்பாங்க பக்தர்கள், இன்னொரு பக்கம் வேதம் ஓதிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் அமைதியா இந்த கோயில சுத்தி பார்க்கக்கூடிய டூரிஸ்டையும் உங்களால பார்க்க முடியும். பண்டிகைகளினுடைய முக்கியமான நாட்கள்ல முகமூடி நடனம், சாம் டான்ஸும் இங்க வந்து சிறப்பு பூஜைகள்ல இணைச்சு நடைபெறக்கூடிய வகையில பண்றாங்க. அண்ட் இந்த திபெத் செட்டில்மெண்ட்ல இன்னொரு அழகான விஷயம் என்னன்னா, ரவுண்ட் ரவுண்ட சுத்தி விடுறதுக்காக ஒரு பிரார்த்தனை முறைய வந்து வச்சிருக்காங்க. ஒரு குட்டி வந்து ரவுண்ட உருளை மாதிரியான அமைப்பு, அதுல மந்திரங்கள் எழுதப்பட்டு கோயிலினுடைய எல்லா விதமான இந்த மடாலயங்கள்லயுமே அந்த அமைப்பு வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பெரிய மந்திரங்கள் எழுதப்பட்ட ஒரு பெரிய சுத்தி விடக்கூடிய மணியோட அமைஞ்சிருக்க கூடியதும் பெரும்பாலான இந்த திபெத் டெம்பிள்ஸ்ல இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டா விர்ச்சுவலா போய் அதை ஒரு சுத்தி விட்டீங்கன்னா டங்னு உங்களுக்கு ஒரு மணி ஓசையும் அதுல இருந்து கேட்கும். ஸோ தொடர்ந்து இந்த திபெத் செட்டில்மெண்ட்ல பயணிக்கலாம். ஸ்டே டியூன். அடுத்த பாடல், இந்த பாடலுக்கு நடுவுல கூட ஒரு புத்த மடாலயத்தை உங்களால இமேஜின் பண்ண முடியும். ஸ்டே டியூன்.

பத்தின்றதுக்குள்ள திரைப்படத்துல இருந்து தி இமான் மியூசிக்ல சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடின பாட்டு கேட்டீங்க. எஃப்எம் ரெயின்போ 103 10:26 ஆயிட்டு இருக்கு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. போவோமா ஊர்கோலம். ஜேம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு தொண்டன்லிங் திபெத் செட்டில்மெண்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்ததாக நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, பட்டர் டீங் எல்லாரும் குடிப்பாங்க இல்லையா, அது வந்து யாக் பசுக்கள் திபெத் பசுக்கள் பாலில் தான் பொதுவாக வந்து அவங்க நாடுகளில் போட்டு குடிப்பாங்க. பட் இங்கே அந்த பசுக்கள் வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால நம்மளுடைய பசும்பால் எருமைப்பாலில் இந்த பாலை நம்ம இந்த டீயை வந்து செஞ்சு குடிக்கிறாங்க. இந்த பட்டர் டீயில் ஆல்ரெடி பேருக்கேற்ற மாதிரியே பட்டர் போட்டு குடிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு டீ வந்து சுகர் போட்டு குடிப்போம் இல்லையா, ஆனால் இவங்க உப்பு போட்டு தான் இந்த பட்டர் டீயை குடிக்கிறாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணிட்டே குடிச்சு பாருங்களேன் பட்டர் டீ எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைவா கர்நாடகாவில் இதே மாதிரி இன்னொரு செட்டில்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் பைலாகுப்பே அப்படிங்கிற ஒரு ஊர். அதுவும் கர்நாடகாவில் தான் அமைஞ்சிருக்கு. மைசூருக்கு பக்கத்தில்

0: இந்தியாவுடைய மிகப்பெரிய திபெத்திய குடியிருப்புகளில் ஒன்றாக இந்த பைலாக்கு பே இருக்கு. இந்த செட்டில்மெண்ட்டும் 1950 தலாய் லாமாவுடைய இந்தியாவுக்கு வந்த ஆயிரக்கணக்கான திபெத்திய அகதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய குடியிருப்பாக பார்க்கப்படுது. இங்கேயும் அங்கே இருக்கிற மாதிரியே புத்த மடங்கள், வண்ணமயமான பிரார்த்தனை கொடிகள், அதே மாதிரி ப்ரேயர் வீல்ஸ், அதே மாதிரி புத்த துறவிகள் எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. அண்ட் பைலா குப்பையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டெம்பிள் இருக்குது, அதுதான் நம்ட்ரோலிங் கோல்டன் டெம்பிள். இது ரொம்பவுமே ஃபேமஸ். இங்கேயும் புத்த சிலைகள், அழகான ஓவியங்கள், சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம துண்டன்லிங் திபெத் செட்டில்மெண்ட்டை சூப்பராக சுற்றி பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பட்டர் டீ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், துப்பா அப்படிங்கிற அந்த நூடுல்ஸ் டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கூடவே அந்த கோல்டன் டெக்கரேஷனோட அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த டெம்பிளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ப்ரேயர் ஃப்ளாக்ஸ் அண்ட் ப்ரேயர் வீல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து விர்ச்சுவலாக அனுபவிச்சோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம ஒரு அமைதியான ஒரு மேஜிக்கான ஃபீலோட இந்த தொண்டன்லிங் திபெத் செட்டில்மெண்ட்டை சுற்றி பார்த்தோம். இதே மாதிரி டெய்லியும் ஒரு சூப்பரான இடத்த கண்டிப்பாக சுற்றி பார்க்க போகிறீங்க. உங்களுக்காகவே போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சியில் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியாவாக நிறைய இடங்கள் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி ஊரை சுற்றுங்க, புதுசாக தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையை ரசிங்க. விர்ச்சுவலாக சுற்றினாலும் அது சுற்றி பார்த்த அனுபவம் இருக்குல்ல, அது ஒரு தனி ஃபீல் தான். ஸ்டேடியூன், இது எஃப்எம் ரெயின்போ 103 போவோமா ஊர்கோளம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா. இது வரைக்கும் உங்கள் கூட பயணிச்சேன்னா ஆர்ஜே நிஷா.
1: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 10:30.
2: எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். வணக்கம் நேயர்களே, இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் கவித்துவமான கானத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் கனிந்த மனதுடன் இசை என்னும் சாவி கொண்டு உங்கள் உள்ள கதவை மெல்ல திறந்தபடி நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் அன்பு நண்பன் கா சுந்தரராஜன். இசை என்பது ஜீவநதி, அது பாய்கின்ற பக்கமெல்லாம் வளம் சேர்க்கும், உளமாற நலம் பேணும். துன்பக் கடலை தாண்டும் போது தோணியாவதும் இசைதான், இன்பக் கடலை இரட்டிப்பாக்குவதும் இசைதான். பட்டமரங்கள் துளிர்க்கும் இசை, பண்ணொளி பொங்கும் கீதம் இசை. காட்டு விலங்கும் கேட்டு மயங்கும் மதுர மனோகர கீதம் இசை.

மனதை மயக்கியது மதுர மனோகர கீதம். மீரா படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடினார் அந்த பாடலை. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோவையில் கவிதையும் கானமும் உங்கள் மனதை மயக்கிக் கொண்டிருக்கிறது. பொழுது புலர்வதும் இசையாலே, பூக்கள் பூப்பதும் இசையாலே, மான்கள் மயங்குவதும் இசையாலே, மயில்கள் நடம் புரிவதும் இசையாலே, தெந்தலின் பாதை இசையாகும், தெம்மாங்கு பாடலும் இசையாகும், கண்களின் அசைவுகளும் இசையாகும், காதலின் மௌனங்கள் கூட இசையாகும். மொத்தத்தில் இசை என்பது சகல உயிர்களையும் வாழ்விக்க வந்த சஞ்சீவி, அது என்றைக்கும் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிரஞ்சீவி. ஆம், இசை கேட்டால் இந்த புவியே அசைந்தாடும் அல்லவா?

இசை நோய் தீர்க்கும் மருந்து. இசை இறையின் வடிவு. இசை இதயம் பேசுகின்ற தேவ பாஷை. ஆம் நேயர்களே, ஒலித்த அந்த பாடல் தவப்புதல்வன் படத்தில் இடம்பெற்றது. என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். ஆழ்வார்களும் சரி, நாயன்மார்களும் சரி, இசையின் வடிவும் இறைவன் என்று நமக்கு மெய்ப்பித்திருக்கிறார்கள்.

0: இசை மீண்டும் தன்னை மெய்ப்பித்திருக்கிறது. அபூர்வ ராகங்கள் படத்திற்காக வாணி ஜெயராம் குரலில். ஆமனேயர்களே, கவிதையும் கானமும் உங்களை மயக்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 MHz-இல். நேசம் பூசிய வார்த்தைகள் சுகம், நேற்றைய இரவின் நித்திரை சுகம், காற்றில் கலந்த மல்லிகை சுகம், காதல் சொல்லிய வாலிபம் சுகம், தோப்பின் நடுவில் குயிலோசை சுகம், குயிலின் குரலில் குறவஞ்சி சுகம், உன் பாத கொலு சொலியும் பட்டாடை சரசரப்பும், உன் கோலக் குறுநகையும் குவிந்த அதரங்களும், உன் வாசம் தாங்கிய தென்றலும் எனக்கு சொல்லிவிடும் உன் வருகையை. உன் வீசுகின்ற விழி வீச்சில் பேசுகின்ற மொழிகளெல்லாம் எனக்கு சொல்லாமல் சொல்லிவிடும் உன் மனதை.
1: கூட்டத்திலே கோயில் புறா

அற்புதமான இசை கச்சேரியை நாம் இப்பொழுது கேட்டோம். ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் இதய கோயில். நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 MHz. இசை சர்வ வல்லமை படைத்தது. ஆம், இசையாய் இசைந்து கொண்டிருக்கிறது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 103 MHz. கானமும் கவிதையுமாய் மத்தளம் ஒலிக்க, வரிசங்கம் நின்று ஊத, முத்துக்கள் நிறைந்த மணப்பந்தலில் ஜனகனின் மகள் ஜானகியை கரம் பற்ற தசரதனின் திருமகனுக்கு தைமாத நன்னாள் சிறப்பன்றோ? வையகமும் வானகமும் பூச்சொரிய வைதேகிராமன் கைத்தலம் பற்றுகின்ற தருணம் இது.

கைத்தலம் பற்ற கணா கண்டேன். ஆம், வைதேகி ராமனின் கரம் பற்றினாள் ஜானகி. ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் பகல் நிலவு. சப்தம், ஓசை, ஒலி இல்லாத உலகமில்லை. ஒழுங்குபடுத்தப்பட்ட சப்தம் இசையாகிறது, நம் இதயத்தை தொடுகின்றது. நம் உணர்வுகளுக்கு உரு கொடுத்தால் அது இசையாகத்தான் முடியும். அழுகைக்கும் இசை வேண்டும், ஆனந்தத்திற்கும் இசை வேண்டும், அபிநயம் பிடிக்க இசை வேண்டும். இசை ஆத்மாவின் நிம்மதி, இசை ஆண்டவனின் சந்நிதி.

0: நல்ல இசையை ரசிக்கின்ற உள்ளங்கள் இருக்கின்ற இல்லங்களில் என்றைக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் கா. சுந்தரராஜன். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
1: இதுவரை இடம்பெற்றது கவிதையும் கானமும்.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிற்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மைல் மார்க் சம்பாரவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: கஸ்டமரை பொறுத்தவரை சிட்டிஸ்லயோ இல்ல வேர்ல்ட் ஓவர் எக்ஸ்போர்ட் பண்றோ அவங்க ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பாங்க, பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரீமியம் கொடுப்பாங்க.
1: பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: நேரம் 11:00, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தவிக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தவிக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தவிக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டம் எழுந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV Sindhu காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி மற்றும் சிராக் துஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறினா
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: 11:03 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நாம எல்லாரும் டீ காஃபி பிரேக்ல அப்படியே வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா நம்ம என்ட்ரா இருக்கக்கூடிய இந்த ஷோ இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில இன்னைக்கு யார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் உங்க மொபைல் நம்பரோட உங்களுக்கு பிடித்த 5 பாடல்களினுடைய தொகுப்பை மறக்காம நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியை அலங்கரிப்பவர் தென் பொன்மடி சுரேஷ்குமார். வணக்கம் தென் பொன்முடி சுரேஷ்குமார், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் சார்.
3: நீங்க தென் பொன்முடியில என்ன
4: பண்ணி? நெசவு தொழிலாளர்களின் ஒரு சிறந்த நண்பன், வழிகாட்டி, எங்கள் ஆகாசவாணி கோவை ரெயின்போ பண்பலைக்கும், நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் 2வது முறை இணைவது தென் பொன்முடி சுரேஷ்குமார் ராஜமணிங்க சார். நல்லா இருக்கேங்க சார்.
3: நல்லா இருக்கேன். அதாவது மூச்சு விடாம எஸ்பிபி சார் பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆனா நீங்க வந்து பேசியிருக்கீங்க அப்படிங்கறத பாக்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சுரேஷ்குமார் எப்படி இருக்கீங்க
4: சார்? நல்லா இருக்குங்க சார். கோவை பண்பலை மூலமாக நாங்களும் நல்லா இருக்கோம், எங்க தொழிலும் நல்லா இருக்குங்க சார்.
3: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு பிடித்த 5 பாடல்களினுடைய தொகுப்பை இன்னைக்கு நம்ம நேயர்களோட நீங்க பகிர்ந்துக்குங்க.
4: சரிங்க சார், ஓகேங்க சார். சார் ஃபர்ஸ்ட் பாட்டு ஜானி படத்துல காற்றே எந்தன் கீதம், 2வது பாட்டு இதய கோயில்ல வானுயர்ந்த சோலையில, அப்புறம் 3வது பாட்டு பிரியமான தோழி என் மனைவிக்காங்க சார். இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தா எந்த பாட்டுங்க சார்?
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
4: அப்புறம் முதல் மரியாதைங்க சார், சிவாஜி சார் இருக்காங்க சார், பூங்காத்து திரும்புமா. அப்புறம் என் பசங்களை படிக்கிறாங்க சார். இந்த படத்துல வந்து சத்யராஜ் சார் படிக்கலைங்க சார், அதனால ஏகப்பட்ட சொத்துக்களை இழந்துருவாரு. பசங்களை படிக்க வைக்கணும்னு முயற்சி எடுப்பாருங்க சார். அந்த குங்கும போட்டு கவுண்டர் படத்துல பூவும் காத்தும் சேரும் போது அந்த பாட்டுங்க சார்.
3: கண்டிப்பா உங்களுக்காக கொடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம இன்றைய
4: பாட்டு எங்க அம்மா சொன்னாங்க சார், ரயில் பயணங்களில் நூலும் இல்லை வாழும் இல்லை பாட்டுங்க சார்.
3: எல்லா விருப்ப பாடலும் உங்களுக்காக நிச்சயமா நம்ம கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம இன்றைய நேயர் நிகழ்ச்சியில நீங்க வந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி.
4: நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார்.
3: நன்றி சுரேஷ்குமார்.

0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரிப்பவர் தென் பொன்முடி சுரேஷ்குமார்.
1: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் கொடுத்தா தள்ளுபடி, ஏன் உடனே முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்ஸட் பிரைஸ் வைக்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேர்களை, நமது FM ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை இன்று அலங்கரித்தார் தென் பொன்முடி சுரேஷ்குமார்.
1: பி எம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, இங்க எல்லாமே சமதுளுங்க. 11:30 இப்ப நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில நான் உங்களோட ஆர்ஜி பிரபுகுமார். இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல்

நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் பிகினிங்கில் வந்த இந்த பாடல் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையமைப்பில் பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன் இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸ் தரக்கூடிய அடுத்த பாடல்

0: சூப்பர் பாட்டு இல்லை. நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் இப்போ நம்ம ஷோனோட ரைட் டைம் சார் கரெக்டாக 11:38 ரெயின்போ கிளாசிக்ஸில் இப்போ நம்ம கேட்டு ரசித்த இந்த ஒரு பாடல் காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையமைப்பில் PB ஸ்ரீனிவாஸ் மற்றும் PC சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: கஸ்டமரை பொறுத்தவரை சிட்டிஸ்லயோ இல்ல வேர்ல்ட் ஓவர் எக்ஸ்போர்ட் பண்றோ அவங்க ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பாங்க. பாக்குறதுக்கு எந்த ஃப்ரூட்டுமே ஓரளவு நல்லா இருக்கணும், டேஸ்டா இருக்கும். இது ரெண்டு இருந்தாதான் கஸ்டமர் அதுக்கு ஒரு பிரீமியம் கொடுப்பாங்க.
1: பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.

இப்ப நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் குலை பகாவளி படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில ஜிக்கி மற்றும் ஏ எம் ராஜா பாடியது. பாடலாசிரியர் தஞ்சை ராமையதாஸ். நேர்களை, நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ. கேரளம் மற்றும் நீலகிரி நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களோட விருப்ப பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 11:47 இப்ப நீங்க கேட்டு ரசித்த இந்த பாடல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் படத்திலிருந்து டி ஜி லிங்கப்பாவின் இசை எல் பி சுசிலா மற்றும் ஜமுனா ராணி பாடியது.

குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண் மனதில்

0: இப்போ நீங்கள் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ண இந்த சாங் பண்ணாதிபன்னன் படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுலி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். மல்டி கிராப் மல்டி டயர்ங்கிறது காமன், அதுல வந்து ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ங்கிறது ரொம்ப புதுசா வந்திருக்கு. எதனால அப்படின்னா,
1: தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற விவசாயி, கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
0: ரெயின்போ கிளாசிக்ஸின் நிறைவான பாடல்.
3: கண்ணே கண்ணே கண்ணே, உன்னால் நான் அடையும் கவலை கொஞ்சமா, என் கவலை கொஞ்சமா, அதை கண்டு சும்மா இருக்க உனக்கு

0: ஐயா, என்னது கண்ணேன்னு சொல்றீங்க?
1: அட, ஒன்னும் இல்லம்மா. என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாள் ஆ தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது. அதத்தான், வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓஹோ, அப்ப பாடு.
2: தங்கமே, தங்கமே, தங்கமே, உன் கயவை நான் பெறுவேனோ? என்றுதான் பெறுவேனோ? என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள் வேணும். என் அங்கம் குளிரவாதி அனைத்து அகம் மகள்
0: வேணும்.
2: இந்தா, ஐயோ இந்தா, அட இந்தா, ஐயோ இந்தா, இந்த
0: தங்கையா, இப்போ தங்கமேன்னு சொன்னது என்னதானே?
1: ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த என்ன பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு, தங்கம் கிடைக்கல. அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்.
0: பாடுங்க, பாடுங்க.

0: இன்னமே ஒண்ணும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்லுங்க, இப்ப தேனேன்னு என்னதானே
1: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் ஒரு பஸ்பம் கொடுத்திருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
0: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
1: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
2: அபிராபதி படத்தில் இருந்து நம்ம ரெயின்போ கிளாசிக்ஸ்னோட நிறைவான பாடலை கேட்டு ரசிச்சீங்க. இந்த பாட்டோட நம்ம ஷோவை நான் சைன் அப் பண்ணிக்கிறது, உங்க ஆர்ஜே பிரபுகுமார்.

இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நச்சுனு 4 பாயிண்ட் கீபோர்டு இசைக்கலைஞர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மாலை 6 மணிக்கு பூச்செண்டு, அதனைத் தொடர்ந்து 6:40 டீ கடை. இரவு 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். இன்று இரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ லிசனர் சாய்ஸ். இன்று நீலகிரி மற்றும் கேரளம் நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி. இன்று மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். இன்று மதியம் 3 மணிக்கு கிராமபோனும் 103 நேயர் விருப்பமாய்

நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல 12 மணிக்கு வசந்த இல்லம் ஷோ பிரசன்ட் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க ஆர்ஜே நிஷா.

வெல்கம் பேக் டு தி ஷோ. 12 மணி ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிக்க இருக்கீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி, மகளிர் பங்கு பெறக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சி தான் அது. எப்பவும் போல இன்னைக்கும் ஒரு சூப்பரான டாபிக்ல பேச போறோம். அன்றாட வாழ்க்கையில வழக்கமான நடைமுறைகள்ல திடீர்னு ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அதை எப்படி ஏத்துக்குவீங்க, எப்படி கையாளுவீங்க? ஸோ டெய்லி நம்ம வீட்டுல ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணிட்டு இருப்போம், அது இன்னையிலிருந்து இல்ல நாளையிலிருந்து இல்ல அப்படின்னா எப்படி அந்த புதிய மாற்றத்தை உங்களால சரி செய்ய முடியும், இல்ல அது எப்படி வந்து அடாப்ட் பண்ணிட்டு கொண்டு போக முடியும் அப்படிங்கறது தான் இன்றைக்கான டாபிக்கா இருக்கு. இதை பத்தி நீங்க பங்கு பெற்று சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரியன் 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். வெளியூர்ல இருந்து மொபைல் போன்ல இருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பர் நினைச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அண்ட் இது மகளிருக்கான நிகழ்ச்சி அப்படிங்கறதுனால லேடிஸ் நீங்க பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்டே டியூன், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில வசந்த இளம். ஹலோ தோழி.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
1: என்றும் நீங்கள்
0: மணி 10 நிமிஷமாயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க வசந்த இல்லம். ஹலோ தோழி, இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அன்றாட வாழ்க்கையில வழக்கமான நடைமுறைகள் ஏற்படக்கூடிய புதிய மாற்றத்தை எப்படி ஏத்துக்கிறீங்க, கையாளுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு ருட்டீன் பழக்கம் இருக்கும். காலையில் எந்திரிச்சதும் டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, இல்லை வாக்கிங் போகிறது, அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறது அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் இல்லை, இப்போ ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து திடீர்னு ஷிஃப்டாக இருக்கலாம். அங்கே முதல்ல இருந்த ஒரு பழக்கத்தை இங்கே வந்ததுனால நீங்கள் விட வேண்டியது இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மாற்றங்கள் டெய்லியும் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய மாற்றங்களை எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, ஏற்றுக்கிறீங்க, இல்லை கையாளுறீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாணியில் பதில்களை சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெருந்துறையிலிருந்து சிந்து பிரதீக்ஷா இவங்க சொல்லியிருக்காங்க, முதல்ல அவங்க ஊட்டியில் இருந்தாங்களாம், குழுக்குழு ஊட்டியில் இருந்துட்டு இப்போ பெருந்துறைக்கு வந்தது அவங்களுக்கு அந்த வெதர் சேஞ்சே வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதிய மாற்றத்தை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இருந்த இடத்துல இந்த வெதர் சேஞ்ச் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீடு, வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குட்டி குட்டி கடைகள், நெய்பர்ஸ், இது எல்லாத்தையுமே இங்கே மிஸ் பண்ணாலுமே கூட புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் அவங்க கூட பழக முடியுது அப்படிங்கிறது
2: கையாளுவீங்க மேடம்? ஃபர்ஸ்ட் வந்து மேடம், வா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு எதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்.
0: சூப்பர், ஓகே.
2: நடக்கிறது நடந்தே தீரும்.
0: ஆமா,
2: ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது.
0: நிச்சயமா,
2: எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும்.
0: ஓகே, நம்ம தயாரா இருந்தா எதுனாலும் சமாளிச்சிரலாம்.
2: தயாரா இருக்கணும் நம்ம.
0: ஓகே சரி, எப்படி நீங்க அதை தயாரிச்சுக்குவீங்க? உங்களை வந்து இந்த விஷயம் நடக்க போகுது, நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் எக்ஸாம்பிளா சொல்லுங்களேன்.
2: என்ன மேடம் போதுமா, இப்படி நடக்க போகுது, நல்லது நடந்தா சந்தோஷம், கெட்டது நடக்க போகுதுன்னா நம்ம நினைச்சு வேதனை போட்டு என்ன ஆக போகுது, நடக்கிறது நடந்தே தீரும். அதனால நம்ம எல்லாத்துக்கும் தயாரா இருக்க
0: முடியும். ஓகே சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்தோம்னா புதிய மாற்றம் என்ன, பழைய மாற்றம் என்ன, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த காலர், ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஹலோ, ஹலோ தோழியில இணைஞ்சிருக்கீங்க. எல்லாரும் நலம், நீங்களும் நலம்ங்கிற நம்பிக்கையில உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கூப்பிட்டுருக்கீங்க?
3: எனக்குள்ளிருக்கும் அப்படின்னு நம்ம பண்ணும் பொழுது அதை வேற யாராவது மாற்றி செஞ்சாங்கன்னா அது நம்ம

0: கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஆனா அதை நம்ம வந்து ஏத்துக்க போயிடணும். நம்ம அதை சட்டுன்னு ஏத்துக்கத்தான் முடியாது. எண்ணத்தை மனசுல வச்சோம்னா மத்தவங்களை நம்ம பண்ண பழகி கொடுக்க முடியாது இல்லையா, பண்ண சொல்லி நம்ம இது பண்ண முடியாது இல்லையா. அது சடனா நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதை நம்ம பழகிக்கணும், மத்தவங்களுக்கு வழி விட்டு சொல்லி கொடுக்கணும். அத கொஞ்சம் நம்ம ஒரு நிமிஷம் நம்மள நம்ம சுதாரிச்சிட்டோம்னா நமக்கே அது புரியும். நம்ம இப்ப மத்தவங்க அம்மா அவங்க எல்லாம் அப்படி நினைச்சிருந்தாங்களா, நம்மள பண்ண விட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. ஒருத்த நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு சொன்னா மத்தவங்க எப்படி கத்துக்குவாங்கிறத நம்ம அந்த நேரம் யோசிச்சிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்ல.
1: சூப்பர், விட்டு கொடுக்கறது நல்லதுங்கிறீங்க இந்த விஷயத்துல. வழி விட்டு விட்டு கொடுக்கறது நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கான வேலையை நம்ம ஒன்று செஞ்சுட்டு இருப்போம், திடீர்னு அந்த வேலையை தூக்கி இன்னொருத்தட்ட கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பழக்கமாக வழக்கமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை நாளையிலிருந்து நம்மக்கிட்ட இருக்காது, இன்னொருத்தங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிற இந்த புதிய மாற்றத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சூப்பராக சொன்னாங்க. பழகிக்கணும், ரெண்டாவது நம்மளும் இப்படி தானே ஒரு புதிய விஷயத்துலேருந்து தானே பழகி இருப்போம் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா. இதே மாதிரி டெய்லியும் லைஃப்பில் ஒரு வழக்கமான ஒரு ஹேபிட் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க, ஒரு நடைமுறையை நீங்க வச்சிருப்பீங்க. சோ அதுல திடீர்னு ஒரு புதிய மாற்றம் வருது, புது இடத்துக்கு நீங்க மாறி இருக்கலாம், புது வேலைக்கு மாறி இருக்கலாம், இல்ல டெய்லி நீங்க பண்ணிட்டு இருந்த ஒரு ரொட்டீனான ஒரு விஷயத்தை வந்து விட்டுருக்கலாம், இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாற்றம் எப்படியுமே நம்மளுக்கு புதுசுதான் இல்லையா. இந்த புதுசை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். சோ உங்களுடைய பதிவை உங்களுடைய கருத்தை நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு எண் 2316312. வெளியிலிருந்து மொபைல் போன் வந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காம 0422 கோட் நம்பரை இணைச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை மெசேஜா டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக வருது, காக்க காக்க திரைப்படத்திற்காக.

காக்கா காக்கா திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல தாமரை லிரிக்ஸ்ல திப்பு ஷாலினி பாடின பாட்டை கேட்டோம். பன்னிரெண்டு மணி 21 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வச்சிருக்கோம். எப்பவுமே மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நேயர்களும் சொல்லியிருந்தாங்க. அன்றாட வாழ்க்கையில வழக்கமா இருக்கிற நடைமுறைகள்ல திடீர்னு ஏற்படக்கூடிய புதிய மாற்றத்தை எப்படி ஏத்துக்கிறீங்க இல்ல எப்படி கையாளுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ கால் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லயும் நேயர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அடுத்ததான் இங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கோவை புதூர் பகுதியிலேருந்து பிரவீனா அண்ட் பாபு அவங்க ஃபேமிலியோட சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கும் இந்த இவங்க சிந்து சொன்ன மாதிரி தான், வீடு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை கையாளுறதும் ஏற்றுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் முதல்ல இருந்த இடம் துடியலூர், துடியலூர்லேருந்து கோவை புதூர், இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு ஷிஃப்ட் ஆகி குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்தி அவங்க அந்த ஸ்கூலுக்கு பழகி பக்கத்தில் வீட்டுக்காரங்க கூட அடாப்ட் ஆகி பக்கத்தில் மளிகை கடையிலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் போக போக எல்லாம் பழகிடும் அப்படிங்கிற டைலாக் மாதிரி நாங்களும் பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றி அதுவா பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி உங்களுடைய லைஃப்லையும் அன்றாட வாழ்க்கையில் வழக்கமாக இருக்கிற நடைமுறைகளில் திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு 2316312 அண்ட் 2317046 அப்படிங்கிற நம்பர்லையும் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுடைய தகவல்களை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான பாடல் உங்களுக்காக வருது நந்தினி திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன்.

0: கேட்ட பாடல் நந்தினி திரைப்படத்திற்காக சிற்பி இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியது.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்கு.

0: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று பிற்பகல் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: கஸ்டமரை பொறுத்தவரை சிட்டிஸ்லயோ இல்ல வேர்ல்ட் ஓவர் எக்ஸ்போர்ட் பண்றோம், அவங்க ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பாங்க. பாக்குறதுக்கு எந்த ஃப்ரூட்டுமே ஓரளவு நல்லா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும், இது ரெண்டு இருந்தாதான் கஸ்டமர் அதுக்கு ஒரு பிரீமியம் கொடுப்பாங்க.
2: பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன் பெறுவோம்.
4: ஆடிக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் கொடுத்தா தள்ளுபடி, முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. கொடுக்க அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்கிறது இல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையை யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
7: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
6: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

12:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. வசந்த இல்லம், ஹலோ தோழி. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் சொல்லியிருந்தோம் இல்லையா? சோ அன்றாட வாழ்க்கையில வழக்கமான நடைமுறைகள்ல ஏற்படக்கூடிய புதிய மாற்றத்தை எப்படி ஏத்துக்குவீங்க, கையாளுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சோ வாட்ஸ்அப்ல மூக்கனூர் மலர்கொடி சிவகுமார், மாற்றங்கள் வந்ததுன்னா அதுவா பழகிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சகானா ஆதிரன், நெபுலா, யோகவர்ஷினி, ஜே கிருஷ்ணாபுரத்துல இருந்து வாழ்த்துக்களை மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ மாற்றமா ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். அதே மாதிரி கௌசல்யா தண்டபாணி கோவில்பாளையம் கோவையில் இருந்து சொல்லியிருக்காங்க, எல்லா மாற்றங்களும் கெட்டவை அல்ல, ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்னாலும் ஒரு புதிய வாய்ப்போ அனுபவமோ அல்லது படிப்பினையோ ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெல்கமிங் சேஞ்ச், அதாவது நேர்மறை சிந்தனையோட அதை வரவேற்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. மாற்றங்களை ஒரு சுமையா பார்க்காம வாழ்வினுடைய அடுத்த கட்டத்துக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா பார்த்து மன வலிமையோடும் புதிய கற்றல் திறனோடும் அதை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர். இது வரைக்கும் யாருமே அதை எப்படி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஸோ அதை ஒரு அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா நம்மளுடைய மனசு வந்து கொஞ்சம் சாந்த நிலைக்கு போய் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி மதீனா பேகம் போத்தனூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடியது, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய மகனுக்கு திருமணம் ஆகல, அதுக்கப்புறம் திருமணம் ஆயாச்சு. வீட்டுக்கு புதுசா மருமகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த புதிய மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப அந்த மாற்றமே அவங்களுக்கு சுவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சுவையானனா சுகமான அனுபவமா இருக்குங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மருமகள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்களாமா, ரொம்ப ஹெல்பிங் மைண்டோட அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தராங்க அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. சூப்பர்ல. சோ நம்ம லைஃப்ல புதிய நபர் வர்றது கூட ஒரு புதிய மாற்றம்னு அவங்க எடுத்திருக்கிறது நல்ல ஒரு விஷயம். சோ இதே மாதிரி உங்களுடைய லைஃப்லயும் புதிய மாற்றம் ஏதாவது நடந்திருக்கலாம், ஒரு புதிய விஷயம் உங்களுடைய வழக்கமான நடைமுறைகள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், அதை எப்படி ஏத்துக்குவீங்க அப்படின்னா கேட்டுட்டு இருந்தோம். சோ நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன்.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: 12:37 ஆயிட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் அடுத்தடுத்ததான் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல் காத்துட்ருக்கு. அதை தொடர்ந்து 1 லஞ்ச் டைம் கேம் ஷோ உங்களுக்காக இருக்குது. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்புறத்திலே பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். 3:02 கிராமபோனும் 103, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 சந்தேஸ்ட் சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. 5:02 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் கீபோர்டு இசைக்கலைஞர் ரமேஷ் அவர்களுடன்

நேர்முகம் கேட்கலாம். 6 மணிக்கு பூச்சென்று, 6:40 டீ கடை. நேயர்கள் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பகிரக்கூடிய நிகழ்ச்சி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம். 7:32 தென்னைக்கல் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற விவசாயி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக், மியூசிக் பை த வே சென்னை அஞ்சல். 9:15 மயிலிருக்கு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசியுங்கள்.

0: இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால்வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச்சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
3: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான்

0: இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், முத்ரா லோன் மறுபட்டு அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வமகள் திட்டத்தால் உள்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட் அது இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
1: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
0: ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்ம எல்லாம் போக முடியாத சூழ்நிலை, சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது, பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க, பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்கிறது. இந்தியாவில கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழ வங்கி கணக்கிலேயே வருது.
1: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 100க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக்கொண்டார். IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர்

தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய என்ற செட் கணக்கில் சீனாவின் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 12:50 ஆயாச்சு. கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வசந்த் எல்லாம் ஹலோ தோழி.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயில் இருக்க கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மைல் மார்க் சம்பாரவை. வசந்த எல்லாம் ஹலோ தோழியில இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பேசியிருந்தோம் இல்லையா? அன்றாட வாழ்க்கையில வழக்கமான நடைமுறைகள்ல ஏற்படக்கூடிய புதிய மாற்றத்தை எப்படி ஏத்துக்குவீங்க, கையாளுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். வாட்ஸ்அப்ல கார்த்திகேயன் வசந்தி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க, நேற்றைய நாள் மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்றைய நாள் மாதிரி நாளைக்கு இருக்காது, இதுதான் மாற்றம், மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுக்கேத்த மாதிரி அப்படியே மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததா கோவை தேவராயபுரம் சுகம் ராஜி இவங்க சொல்லியிருக்காங்க, மாற்றங்கள் வர்றது இயல்புதான், புதுசு புதுசா கத்துக்கணும், அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் அவங்க கூட அவங்களுடைய துணைவியாரும் அனுப்பியிருக்காங்களாட்டிருக்கு, பட் பெயரையும் போட்டிருந்திருக்கலாம். ஸோ இவங்க வந்து மாற்றம் வேணும், ஆனால் ஏமாற்றம் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். பட் மாற்றம் வந்து நேர்மறையா இருக்கா எதிர்மறையா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை ஏத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து எதிர்மறையா இருந்ததுன்னா ஏத்துக்கிறதுக்கு நம்ம ரொம்ப தயங்குவோம். ஆனால் சில நேரங்களில் ஆரம்பத்தில் எதிர்மறையாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் பின்னாடி நம்மளுக்கு நேர்மறையாக மாறலாம். அதுதான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ மாற்றம் எதுவாக இருந்தாலும் அதை முழு மனதோடு ஏற்று நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா, மாற்றம் இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலுமே, நம்ம அதை ஏற்றுக்கொண்ட விதமும் அந்த மனப்பக்குவமும் அந்த விஷயத்தை நம்மளால ஜெயிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். மனமே எல்லாம், நீ எதுவாக ஆகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்மளுடைய பெரிய முன்னோர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நம்ம மனசை பக்குவப்படுத்தினாலே எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வசந்த எல்லாம் ஹலோ தோழியில நேர்களும் பகிர்ந்துகிட்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு. மாற்றத்தை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிகழ்ச்சியிலிருந்து டாட்டா பாபாய் சொல்லி கிளம்பிக்கிறது. நான் உங்க ஆர்ஜே நிஷா. 1 மறுபடியும் உங்களுக்காக லஞ்ச் டைம்ல கேம் ஷோ காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடலும் வருது லீலை திரைப்படத்திற்காக. ஸ்டே டியூன் இது FM Rainbow 103 கோவை.

0: டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
0: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உடனே உடனே கூட தள்ளுபடி சொல்லிடுவாங்க. உனக்கு அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குதுல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கூலிக்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. 1 மணி 2 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிக்க இருக்கீங்க லஞ்ச் டைம் வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ எல்லாம் லஞ்ச் டைம் வந்தாச்சு. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸ் இல்லை வீட்டில் தட்டை போட்டு சாப்பாடை போட்டு ரெடியாக உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் தான் சாப்பிட்ல, இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் என்னுடைய சார்பாக சாப்பிட்ருங்க. ஜோக்ஸ் அப்பாட், இன்னைக்கு நம்ம தி லஞ்ச் டைம் தி கேம் ஷோவில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படிங்கிறது தானே எல்லோரும் யோசிச்சுட்ருக்கீங்க. அதே யோசனையில் ஒரு பாட்டையும் கேட்டு வாங்க. கேமும் உங்களுக்காக ரெடியாக இருக்கும், பாட்டும் அதே மாதிரி தொடர்ந்து ரெடியாக இருக்கும். ஸ்டே டியூன், இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் லஞ்ச் டைம். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். மற்றும் ஒரு 2317046. வெளியிலேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் மறக்காமல் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய பதில்களை ஷேர் பண்ண போகிறீங்க. 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பலாம். பட் என்ன பதில்னா அதுக்கு முதல்ல கேள்வி தெரியணும் இல்லை, பாட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா,

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: ஒரு 1:08 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் தி கேம் ஷோ. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேம் விளையாடலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது என்னன்னா, பழமொழி எல்லாரும் கேட்டு பழக்கப்பட்டிருப்போம், அந்த பழமொழியில் விடுபட்டிருக்கக்கூடிய சொல்ல கண்டுபிடிக்கணும், அதுதான் கேம். ஸோ இது முன்னாடியும் விளையாண்ட ஒரு பழைய கேம் தான், இருந்தாலும் விளையாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? சரி, இன்னைக்கு முதலாவது நம்ம சொல்ல போகிற பழமொழி என்ன அப்படின்னா, தங்கம் தரையிலே டேஷ் பானையிலே. மறுபடி சொல்கிறேன், தங்கம் தரையிலே டேஷ் பானையிலே. ஸோ அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய சொல் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை, நீங்கள் தான் அந்த பழமொழியை யோசித்து கண்டுபிடிக்கணும். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். வெளியிலிருந்து மொபைல் ஃபோன்லேருந்து அழைக்கக்கூடிய நேர்கள் 0422 கோட் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் வழியாக உங்களுடைய பதில்களை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய நேர்கள் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதில்களை மெசேஜாக டைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். திலாலங்கடி படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் அடுத்த பாடல் வருது. கைலாஷ்கே ரஞ்சித் இந்த பாடலை பாடியிருக்காங்க. ஸ்டே டியூன்ட்.

पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒளிபரப்பாகும்.
5: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
6: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
5: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
7: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குது இல்ல? உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலையும் குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: 1:16:45 ஆயிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லஞ்ச் டைம் தி கேம் ஷோ. ஸோ இன்னைக்கு பழமொழியில விடுபட்ட சொல்ல கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா? தங்கம் தரையிலே, டேஷ் பானையிலே அப்படின்னு கேட்டிருந்தோம். கரெக்டான பதிலோட காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
9: வணக்கம் நிஷா மேடம்.
4: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
9: நான் கஞ்சம்பேட்டையில இருந்து சண்முகானந்தன் பேசுறேங்க.
4: சூப்பர், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: தங்கம் தரையிலே, தவிடு பானையிலே.
4: தவிடுதான் பானையிலயா? வேற எதுவும் வெள்ளி, செம்பு, தங்கம் இதெல்லாம் இருக்க கூடாது, தவிடு.
9: அப்படித்தான் பழமொழிங்க.
4: ஓகே, கரெக்டா சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
9: நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம், நன்றிங்க.
4: ஓகே, ஸோ வந்து நம்ம லைட்டா கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுல தான் கன்ஃபியூஸ் பண்ணி பார்த்தது. பட் இருந்தாலும் அவர் தெளிவா வந்து பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. இதே கரெக்டான பதில வாட்ஸ்அப்லயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன அடுத்த செகண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தது பதில் சொன்னது மூக்கனூர் சண்முகா நகர், சிவகுமார், மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி இவங்க கரெக்டா பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இவங்க கூடவே குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து கரெக்டான பதில், திருப்பூர் காஞ்சனா, செல்வலக்ஷ்மி ராஜவீதியிலிருந்து, அண்ட் கூடவே உடுமலை சுடர் முருகானந்தம், ஜெயந்தி அவங்களும் கரெக்டான பதில், செல்வபுரம் சையத் ரசூல், திருப்பூர் பாலா, மல்லே கவுனன் பாலின் விமலா, வேணுகோபால், பூபனா, தென் பொன்முடி ஸ்ரீராம், பிரகதீஷ், கணேஷ், சிறுமுகை, கோணமலை ஆனந்தன், சுதாகர், ஆதித்தன் சேரன்மா நகர்லேருந்து, பாலசுப்ரமணியம் தாசர்பட்டியிலேருந்து, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், ஆலங்கொம்பு தனிதரம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஹரிகரன் பெங்களூர்லேருந்து, விஎன் இளங்கோ, சாமி செட்டிப்பாளையம்லேருந்து, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து, ஒலம்பஸ் கோவையிலிருந்து ரவி, இவங்க எல்லாருமே கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய பேரும் படித்தாச்சு, அதுதான் பின் குறிப்பும் கூட. அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற பழமொழியிலிருந்து எந்த விடுபட்ட சொல் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அட்டை கொழித்து போய் டேஷிலே ஏறிச்சாம் அப்படிங்கிறது தான் அடுத்த பழமொழி. மறுபடியும் சொல்கிறேன், அட்டை கொழுத்து போய் டேஷ் ஏறிச்சாம். ஸோ இந்த பழமொழியில் விடுபட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல எந்த சொல் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக வருது ஜில் ஜங் ஜக் திரைப்படத்துலேருந்து.

0: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ஒரு மணி 23 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. லஞ்ச் டைம் தி கேம் ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பழமொழியில விடுபட்ட சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அட்டை கொழுத்து போய் டேஷ் ஏறிச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி சொல்லியிருந்தோம். விடுபட்ட சொல்ல கரெக்டா சொல்ல காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: இது நான் ஒண்ணு வச்சிருக்கேங்க, அது சொல்லிட்டீங்களா? ரெண்டாவது சொல்லட்டுங்களா?
0: இல்ல, பதில் தான் முதல்ல வேணும்.
4: பழமொழி,
0: பழமொழி கேட்ட பழமொழிக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா போதும். அதுக்கு நீங்க உங்களுடைய திறமைகள், உங்களுடைய கருத்துக்களை சில வேற நிகழ்ச்சிகள் இருக்கு. பதில் என்ன சொன்னீங்க? ஓகே, நீங்க பேசுறத தெளிவா கேக்கல, அதனால அடுத்த காலர் யாருங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம், யாருங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க?
5: திருப்பூர்ல இருந்து மனவிக்கா சந்திரசேகர்.
0: ஓகே, சூப்பர். அட்டை கொழித்து போய் டேஷ் ஏறிச்சாம், இதுல விடுபட்ட சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: அருவாமனையில் ஏறிச்சாம்.
0: அருவாமனையில தானா? மரத்துல, மாடியில, வீட்டுல, வேற எங்கேயும் ஏறல இல்லையா?
5: இல்ல இல்ல.
0: ஓகே, வாழ்த்துக்கள், கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க.
5: நன்றி.
0: ஓகே, ஸோ சில நேரங்களில் காமெடி பண்ண போய் அது காமெடி இல்லாமல் ஆயிடுது, அதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம்.

ஓகே, அடுத்ததான் வாட்ஸ்அப்லேயும் நிறைய நேர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சொன்ன உடனே அடுத்த வினாடி கண்டுபிடிச்சது வந்து ஆலங்கொம்பு தண்ணீர்த்திறம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி, அவங்க தான் ஃபஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து நவநீதன் சென்னிமலையிலிருந்து, செல்வலட்சுமி ராஜவீதியிலிருந்து, பெருமாள் சாமி சுமதி சாவக்கட்டுப்பாளையம்லேருந்து, தொடர்ந்து மல்லிகவுண்டன்பாளையம் விமலா வேணுகோபால் பூபனா, மூக்கனூர் சண்முகா நகர் சிவகுமார் மலர்கொடி சபரிப்பிரியா சரோஜினி, சிங்கானல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், முத்தம்மாள் சாவித்ரி சுப்பையன் சுப்பம்மாள் அனுஷியா தென் பொன்முடியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, திருப்பூர் பாலா ஹரிஹரன் பெங்களூர், கோணமலை ஆனந்தன், வியன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம்லேருந்து, கீழ்கோத்தகிரியிலேருந்து எம்எஸ்ஆர் மணியம், பாக்கியவதி உமா கிருத்திகா சிறுமுகையிலிருந்து, ரவி வளம்பஸ் கோவையிலிருந்து, திருப்பூர் காஞ்சனா, தொடர்ந்து ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டான்லேருந்து, பாலசுப்ரமணியம் தாசர்பட்டியிலிருந்து, கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், ஜெய கிருஷ்ணாபுரம் சகானா ஆதிரன் நெபுலா யோகவர்ஷினி, எல்லாருடைய பேரும் படிச்சாச்சு. எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்கள், எல்லாரும் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற பழமொழி, மலையை துளைக்க டேஷ் போதாதா அப்படிங்கிறது தான். மறுபடியும் சொல்கிறேன், மலையை துளைக்க டேஷ் போதாதா. விடுபட்ட சொல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். அடுத்த பாடல் ரெமோ திரைப்படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம்.

0: 1:30 ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 103 கோவையில் லஞ்ச் டைம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. விடுபட்ட சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அதுவும் பழமொழியிலிருந்து விடுபட்ட சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா. மலையை துளைக்க டேஷ் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ விடுபட்ட சொல்ல கரெக்டாக சொல்றதுக்காக காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க?
1: வணக்கம், நான் கோயில்புரத்திலிருந்து துரைங்க சொல்லுங்க.
0: ஓகே, சொல்லுங்க, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, சிறு உளி போதுமே.
0: சிறு உளி போதுமே, சிற்றுளி போதும் இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே, கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, சோ அடுத்ததா வாட்ஸ்அப்லயும் நம்ம கேட்ட உடனே பதில் சொன்னது விஜயகுமார் வரதராஜபுரம்ல இருந்து கரெக்டா பதில் சொல்லியிருக்காரு. அவர் தான் நம்ம கேட்ட அடுத்த வினாடி பதில் சொன்னவர். அடுத்ததா குகன் சிந்து கோத்தகிரி, அவங்களும் அடுத்ததா பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து செல்வலட்சுமி ராஜவீதியிலிருந்து, நவநீதன் சென்னைமலையிலிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, ராமகிருஷ்ணன் குழுமங்குண்டான், கஞ்சமுட்டி சண்முகானந்தம், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், மலை கவுனன்பாளையம், விமலா வேணுகோபால், பூபனா, அந்தோனிராஜ், சென்னை அண்ட் கோணமலை ஆனந்தன், அதே மாதிரி பெருமாள் சாமி, சுமதி, சாபக்கட்டுப்பாளையம், மூக்கனூர் சண்முகா நகர், சிவகுமார், மலர்குடி, சபரிபிரியா, சரோஜினி, ஒலம்பஸ், கோவை, ரவி, ஆசிக், அஷ்ரப், பிரேமா, கணேசன், பங்கஜம் தென் பொன்முடியிலிருந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஜே கிருஷ்ணாபுரம், சகானா, ஆதிரன், நெபுலா, யோக வர்ஷினி பதில் சொல்லியிருக்காங்க. பாலசுப்ரமணியம் தாசர்பட்டியிலிருந்து அண்ட் ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து, எல்லாருடைய பேரும் படித்தாச்சு. பின் குறிப்பை மறுபடியும் சொல்லிடலாம். ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற பழமொழி, அகல இருந்தால் நிகழ டேஷ், கிட்ட வந்தால் முட்டப்பகை. மறுபடி சொல்கிறேன், இது ஒரு பெரிய பழமொழி தான், பாதி தான் நம்ம நிறைய வழக்கமாக எல்லா இடங்கள்லையும் சொல்லுவோம். அகல இருந்தால் நிகழ டேஷ், கிட்ட வந்தால் முட்டப்பகை. ஸோ அந்த அகல இருந்தால் நிகழ டேஷ், அந்த விடுபட்ட இடத்துல எந்த சொல் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க. நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து சூப்பரான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம். அடுத்த பாடல் சிறுத்தை திரைப்படத்திற்காக கேட்கலாம். ஸ்டே டியூன்.

0: தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் கொடுத்தா தள்ளுபடி, உழுது விடுஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருக்க குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: 1:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. லஞ்ச் டைம் தி கேம் ஷோ. ஸோ நிகழ்ச்சியில் பழமொழியில் விடுபட்ட சொல்ல கண்டுபிடிச்சு விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகல இருந்தால் நிகழ டேஷ், கிட்ட வந்தால் முட்டைப்பகை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ யாரும் வந்து கண்டுபிடிக்கல போல லிசனர்ஸ், கால் பண்ணவே இல்லை. ஆனால் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் வரதராஜபுரத்திலிருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. பாலசுப்ரமணியம் தாசரப்பட்டியில் அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி கோணமலை ஆனந்தனும் முயற்சி தான் பண்ணியிருக்காரு, கண்டுபிடிக்கல சரியா. பெல்லம்பட்டி புவனேஸ்வரி சிவகுமார் சிபு சோமா ஸ்கந்தமூர்த்தி அவங்களும் வந்து சுலபமா கொஞ்சம் சொல்லுங்க, பெரிய பழமொழி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, அடுத்தது ஒரு காலர் வராங்க, கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டீங்க,
0: சொல்லுங்க. அகல இருந்தால் நிகழ உறவு, கிட்ட வந்தால் முட்டப்பகை, இதுதான் கரெக்டான பதில். சோ தொடர்ந்து வேற யாரு பதில் கரெக்டா சொல்லிருக்காங்க? ஹரிகரன் பெங்களூர்ல இருந்து கரெக்டா பதில் சொல்லிருக்காரு. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் கூடவே உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து சுப்பிரமணி வீரமணி பூரணி சபிதா மனோகரன் கரெக்டான பதில். கஞ்சமட்டி சண்முகானந்தம் சாமி செட்டிப்பாளையம்லிருந்து வி என் இளங்கோ கரெக்டான பதில். பெருமாள் சாமி

சுமதி சாவுக்கிட்ட பழகி இப்பதான் அவர் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு அண்ட் ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான்லேருந்து ஆலங்கொம்பு தண்ணீத்திரம் விஜயகுமார் உமா மகேஸ்வரி அண்ட் ஜெய கிருஷ்ணாபுரம் சகானா ஆதிரன் நெபுலா யோகவர்ஷினி கரெக்டான பதில், சிலவரம் சையத் ரசூல் அவரும் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. இவங்க கூடவே திருப்பூர்லேருந்து அனிதா மதீனா யாஷிகா சலாம் சாதிக் பர்வேஷ் இவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிற பழமொழிக்கு முன்னாடி ஒரு பாடலையும் கேட்டுட்டு 1:45 மாநில செய்திகளையும் கேட்டுட்டு வந்துடலாம். பட் ஒரு லாங் டைம் இருக்கிறதுனால பொறுமையாக இந்த பழமொழிக்கான பதிலை கண்டுபிடிங்க. மண் குதிரையை நம்பி டேஷ் இறங்கலாமா அப்படிங்கிறது தான் அடுத்த பழமொழி. மறுபடியும் சொல்கிறேன், மண் குதிரையை நம்பி டேஷ் இறங்கலாமா? பதில கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மெசேஜ் பண்ணலாம் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு. கால் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறவங்க 1:45 மேலே நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லலாம். 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மற்றும் ஒரு 2317046 தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 லஞ்ச் டைம்.

0: 1:43 ஆயாச்சு. நம்ம லஞ்ச் டைம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நியூஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு லஞ்ச் டைம் இருக்காது, அதனால தான் இடையிலேயே நம்ம பேச போகிறோம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த பழமொழி, மண் குதிரையை நம்பி இறங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். கரெக்டான பதிலோட காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வெங்கடாசலம்.
0: ஓகே, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க.
1: மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா?
0: ஓகே, கரெக்டான பதில். உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஓகே, வாட்ஸ்அப்லையும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. சில பேருடைய பெயர்களை படிச்சிடலாம். சொன்ன உடனே பதில் கரெக்டாக சொன்னது விஜயகுமார் வரதராஜபுரம்லேருந்து. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோக்கர்ணம், தே வெங்கடேஷ் மற்றும் பிருந்தா கரெக்டான பதில். அண்ட் ஹரிகரன் பெங்களூர்லேருந்து, தென் பொன்முடியிலேருந்து கேங்கா சுந்தர்ராஜ் குழுவினர் அனுப்பியிருக்காங்க. லிகாஷ் நடராஜ் அவங்க காங்கேயம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை கோவிலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, வளம்பஸ்லேருந்து ரவி, அண்ட் அதே மாதிரி எஸ்பி காலனி திருப்பூர்லேருந்து பிரகாஷ் சுமதி அபினேஷ் இவங்களும் கரெக்டான பதில். ஜெய்காந்த் கணபதியிலேருந்து கரெக்டான பதில். அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து, அண்டு சோமாஸ் கந்தமூர்த்தி அவரும் பெல்லம்பட்டியிலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு. இன்னும் தொடர்ந்து சதாசிவம் அமுதீஸ்வரி இடுவம்பாளையம்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. பதில் சொன்ன

எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் மதியம் 1 மணிக்கும் உங்களுக்காக லன்ச் டைம் கேம் ஷோ காத்துட்ருக்கும். இப்போதைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நிஷா. நன்றி நேர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர், எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9ஆம் வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. 5 அல்லது 6ஆம் வகுப்புகளில் 3வது மொழி கொண்டுவரப்பட்டால் மாணாக்கரால் அதனை சமாளிக்க முடியும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரீக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரீக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று கூறினார். கடைக்கோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைந்திருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்று குறிப்பிட்டார். தொழிற்சாலைகள், கல்வித்துறை, பொறியாளர்கள், நிர்வாகத்தினர் ஆகியோர் இணைந்து அறிவுசார் திறனுடன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்ல அவர் அழைப்பு விடுத்தார். ரோக்டாங் அட்டல் குகைப்பாதை, உர்லிங்காவின் அதி உயர மோட்டார் வாகன சாலை, 13,000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சேலா குகை போன்றவை எல்லை சாலை அமைப்பு படையினரின் திறனுக்கு சான்றாக திகழ்கிறது என்று அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். பொறியியலின் புதுமைகளான இந்த கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டதற்கு எல்லை சாலை அமைப்பினரை திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் சென்னை மணலி எண்ணெய் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 17வது உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்புத்தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறை

0: பணியாளர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வண்ண அப்பள விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வண்ண அப்பளம் உட்கொள்வதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உளுந்து அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அப்பளத்தை விற்க தடை இல்லை என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்அப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாகவே புழல் சிறை கைதி உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடன் இணைந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மாநில அரசில் யாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார். பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கும்பகோணத்தில் கடந்த 2004 ஆண்டு நிகழ்ந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22 ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன்பு உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004 ஆண்டு ஜூலை 16 தேதி நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நினைவு நாளையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதுள்ள வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு பெறுவதற்கு இ வாடகை 2.0 செயலி மூலம் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்ட 20 மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் பணியாற்றும் 500 மேற்பட்ட ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஒய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் கிராம பகுதிக்குள் கரடி நடமாட்டம் தென்படுவதால் அதனை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நெல்லை அருகே அமைந்துள்ள மானூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் கரடி ஒன்றின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் இந்த கரடி கிராமத்து தெருக்களில் உலாவரும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தி வருகின்றன. மலைப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமத்திற்குள் கரடி புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கும் முன் வனத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ராணிப்பேட்டை வேலூர்.

0: திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஜப்பான் ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு பி.வி. சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவிக்கா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். CBSE பள்ளிகளில் 9 வகுப்பு பாடத்திட்டத்தில் 3 மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாளை இரவு 9:25 மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிற்கு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மைல் மார்க் சம்பாரவை.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: ஆடைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பிறந்த தள்ளுபடி, முடிந்து முடிஞ்சா கூட தள்ளுபடி. அப்ப உண்மையான விலை இருக்க உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலையா யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யக்கூடிய பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸில் விற்க முடியும்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: ஒரு 1:57 நொடி ஆயிட்டிருக்கு. அடுத்ததா சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்க இருக்கும். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல அதிகபட்சமா 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துல அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். திருப்பூர் மாவட்டத்துல அதிகபட்சமா 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமா 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமா 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை, குறைந்தபட்சமா 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சம் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் கேட்டீங்க சென்னை மெட் சென்டர்ல இருந்து வந்திருக்க வானிலை அறிக்கை.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 103 MHz பண்பலை வரிசை. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை நாம இன்னைக்கு பார்க்க போற திட்டம் பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா திட்டம். பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா PMKVY என்பது இந்திய அரசின் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் MSDE மூலம் 2015 தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய திறன் மேம்பாட்டு திட்டமாகும். இதன் தற்போதைய கட்டம் வந்து PMKVY 4.0 ஆக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக, இளைஞர்களுக்கு தொழில்துறை தேவைக்கேற்ற திறன் பயிற்சி வழங்குதல். இரண்டாவதாக, வேலை வாய்ப்பை பெறும் திறனை அதிகரித்தல். மூன்றாவதாக, சுய தொழில் தொடங்க தேவையான திறன்களை வளர்த்தல். நான்காவதாக, ஏற்கனவே திறன் உள்ளவர்களுக்கு மதிப்பீடு செய்து சான்றிதழ் வழங்குதல். இதெல்லாம் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள். இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக, இந்திய குடிமகனாக இருக்கணும். அதுக்கப்புறம், செல்லுபடியாகும் ஆதார் எண் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேர்வு செய்யும் பயிற்சிக்கான தகுதிகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். இதெல்லாமே இந்த திட்டத்தின் முக்கிய தகுதிகளாகும். இந்த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா திட்டத்துல நிறைய பயிற்சி துறைகள் இருக்குது. அந்த துறைகள் எல்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக, தகவல் தொழில்நுட்பம் IT, இரண்டாவது சுகாதாரம், மூன்றாவது கட்டுமானம், நான்காவது மின்சாரம் மற்றும் மின்னணுவியல், ஐந்தாவது சில்லறை வணிகம், ஆறாவது சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல், ஏழாவது ஆடை தயாரிப்பு, எட்டாவது வேளாண்மை உள்ளிட்ட பல துறைகள். இந்த துறைகள் எல்லாம் இதுல இருக்கு. இந்த திட்டத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். இலவச திறன் பயிற்சி, அப்புறம் அரசு அங்கீகாரம் பெற்ற திறன் சான்றிதழ் கிடைக்குது. சில பயிற்சிகளுக்கு வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் மற்றும் இணைப்பு இருக்கு. தொழில் தொடங்க தேவையான திறன்களை வளர்க்கும் வாய்ப்பும் இந்த திட்டத்தின் நன்மைகளாகும். இந்த திட்டத்துல சேர்றது எப்படி? அருகில இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட PMKVY, அதாவது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா பயிற்சி மையத்துல பதிவு செய்யலாம். அப்படி இல்லைன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பயிற்சி மையங்கள் மற்றும் படிப்புகள் பற்றிய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா திட்டம் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாளை மற்றொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி தொடர்வது திரையிசை. அயோக்கிய திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஷாம் சிஎஸ் பாடியது

0: நேரம் 2:30.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறது மிக குறுகிய காலக்கெடுவு கொண்ட ஒரு நுட்பமான வணிகம். இப்படி விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாக பழங்களை கொள்முதல் பண்ற ஒரு தனியார் நிறுவனத்தோட தலைமை பிரிவு மேலாண்மை ராமலிங்கம் ராஜு அவர்கள் விவசாயிகளோட அடுத்த அறுவடை சந்தைப்படுத்துதல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற தகவல்களை விரிவா கேட்கலாம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ் மீட்டிங் தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி எல்லா மற்ற ஸ்டேட்டில் பேசியிருக்கேன், அங்கே ஹிந்தியில் பேச வேண்டி இருக்கும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழில் பேச முடியுது. இப்போ நான் ப்ரெசன்ட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த வித எப்படி மகசூல் கூட்டணும் குறைக்கணும் இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நான் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கன்சியூமர், அதாவது நுகர்வோர் சைட்லேருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் மாறணும். இது வரைக்கும் நம்ம சயின்டிஸ்ட்டு ரிசர்ச்சு அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தையிலே போயிட்டோம். அது வந்து எங்கே முடிஞ்சது, உங்களோட வருமானம் ஆர் ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஏன்னா எக்ஸஸ் ப்ரொடக்ஷன், தேவையில்லாத ப்ரொடக்ஷன், தேவையில்லாத வேஸ்ட்டு சில இடத்துல, எல்லா இடத்துலையும் கிடையாது. அதனால தான் இட்ஸ் அ பியோர் டிமாண்ட் அண்ட் சப்ளை. எங்களோட இது என்னென்னா, இன்றைக்கி வந்து நுகர்வோர் வேறு லெவலில் யோசிக்கிறாங்க. மெயின்லி சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் தமிழ்நாடை பொறுத்தளவு எல்லா சிட்டிக்கும் ஆல்மோஸ்ட்

ஈக்குவல் தான். நம்மளோட கிராமங்கள் நார்த்தோட சிட்டிஸை விட ரொம்பவே வளர்ந்துருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கன்சம்ஷன், இன்கம் லெவல் எல்லாமே வேறு லெவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 50 டைப் ஆஃப் ஃப்ரூட் சாப்பிட்றோம் அப்படின்னு. இன்றைக்கி கிராமத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஒரு 10 ஃப்ரூட்டுக்கு மேலே சாப்பிட்றது கிடையாது. ஆனால் சிட்டிஸில் கிட்டத்தட்ட 100 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. சென்னை போனாலோ இல்லை பெங்களூர் டுவர்ட்ஸ் மும்பை பல வகையான ஃப்ரூட்ஸு இம்போர்ட் ஆகுது இந்தியாவில். ஏன்னா அதோட குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறதில்ல. நம்மளே நம்ம வந்து பெரியாலாம் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. பட் நம்ம யாருக்கு நம்ம விளைவிக்கிறத யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்க. ஸோ அதை நோக்கி போகிறது தான் ரொம்ப முக்கியம். டெஃபினெட்லி கவர்மெண்ட்லேருந்தோ என்ஜிஓஸ் பலதரப்பான ஏஜென்சிஸ் வந்து அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ப்ரொடக்ஷன். பட் கஸ்டமரை பொறுத்தவரை சிட்டிஸ்லேயோ இல்லை வேர்ல்டு ஓவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோ அவங்க ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பாங்க. பார்க்குறதுக்கு எந்த ஃப்ரூட்டுமே ஓரளவு நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டு இருந்தால் தான் கஸ்டமர் அதுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுப்பாங்க. இல்லாட்டி அந்த ப்ராடக்ட்டு இன்றைக்கி யாரும் வாங்க போகிறதில்ல. நம்ம விவசாயியாக ஒரு சைட்லேருந்து பார்க்குறோம். பட் அதே கண்ணோட்டத்தில் நுகர்வோர் பார்க்குறது இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே பார்க்குறது இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வர்றப்போ நம்மளோட கம்ப்ளீட்டாக ஈக்கோ சிஸ்டமே சேஞ்ச் ஆகும். இனிஷியல் உங்களை தாட் ப்ராசஸ்க்காக பண்ணோம். ஸோ எங்கள் கம்பெனி பொறுத்தவரை இது சூப்பர் மார்க்கெட் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 6 சிட்டிஸில் இப்போதைக்கு இருக்குது. யூகே பேஸ்டு பெரிய சூப்பர் மார்க்கெட் செயின். அதோட டைஅப்பில் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, இன்க்ளூடிங் ஆந்திரா எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்தது, இப்போ சில மாதங்களில் ஒரு சில வருஷங்களில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். பட் இங்கேருந்து நாங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட சென்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பொள்ளாச்சியில், ஊட்டியில் நெக்ஸ்ட் 1 or 2 months ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கம்பெனி பொறுத்தளவு இது பியோர் சூப்பர் மார்க்கெட் கம்பெனி. மும்பையில் இப்போதைக்கு 10 ஸ்டோருங்கிறது கடை, புனேயில் 12, அதே மாதிரி பெங்களூரில் 20, ஹைதராபாத்தில் 8, மற்ற சிட்டி குஜராத்தில் அகமதாபாத் அங்கெல்லாம் வச்சுருக்கோம். இது ஏன் அந்த மேப் காட்டுறேன்னா இது ரொம்ப முக்கியம். பல பேர் இந்த மேப்பெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்தியா மேப் பார்த்துருப்பீங்க, பட் இந்த மேப்பு என்னென்னா ரெட்டில் இருக்கிறதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இந்தியாவில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டையும் பெர் கேபிட்டா லெவலில் இது பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும், ரெட் எல்லாமே லோ இன்கம் கன்சம்ஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அது எங்கே இருக்குது உங்களுக்கே தெரியும், டுவர்ட்ஸ் நார்த்து ஈஸ்ட்டு அங்கே தான். ப்ளூவில் இருக்கிறது எல்லாமே ஹை இன்கம் ஹை கன்சம்ஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, இன்க்ளூடிங் சதர்ன் பெனின்சுலார் அப்படின்னு சொல்லுவோம். கோஸ்டல் பாம்பே கோவாலேருந்து ஆரம்பித்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, டார்க் ப்ளூவில் இருக்கிறது தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்னா எல்லாருக்குமே கன்சம்ஷன் ட்ரிவன் மார்க்கெட்டில் தான் நம்ம 91 கேபிட்டலிசம் வந்த பிறகு நமக்கு எந்த சாய்ஸும் கிடையாது, நம்ம கன்சியூமர் ட்ரிவன் தான் போய் ஆகணும், நம்ம வி கான் கோ பேக். ஸோ அந்த பேஸில் இப்படி தான் இந்தியா வளரும், இப்படி தான் கன்சம்ஷன் பேட்டர்ன் இருக்கும். நாங்கள் அதனால தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் மேஜராக எங்களோட சூப்பர் மார்க்கெட்ஸ்.

0: பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்து விளக்கம் தருகிறார் ராமலிங்கம் ராஜு அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஸோ எங்க ஸ்டோர் இப்படித்தான் இருக்கும். ஒரே லெவல், மிகவும் பிரச்சியமான பிராண்டு. ஸோ அது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் தான் எங்கள் பெங்களூர், ஹைதராபாத் எல்லா சிட்டிலையும் இப்போதைக்கு இருக்குது. இப்போ நான் வந்ததுக்கு பெரிய காரணம், இந்த நோக்கம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நாங்கள் முதல்ல நிறைய வியாபாரிகள்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து எங்கள் கம்பெனியில் ஸ்ட்ரிக்டாக மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ்ட்டு தான் வாங்கணும். அதுதான் எங்களோட நோக்கம், குறிக்கோள். இதில் பெரிய பெனிஃபிட் என்னென்னா, ஃபார்மர்ஸ்க்கு தெரிய வரும், கன்சியூமர் நுகர்வோருக்கு என்ன தேவைன்னு தெரிய வரும். இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க, அந்த வியாபாரி என்ன சொல்கிறாங்களோ, இல்லை அந்த தப்பாக சொல்லலை, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை மொத்துருவேன், கேட்டுகிட்டே வருவீங்க. அதை தான் கேட்டுட்டு வந்தீங்க. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கிரீன் ரெவல்யூஷனுக்கு பிறகு வந்த சிஸ்டம். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க, அது வேறு சிஸ்டம். கிட்டத்தட்ட ரெண்டு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அவங்க வந்து பிரிட்டிஷ் மற்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க, இப்போ நம்ம ரைட்டு ரைஸு வீட்டு இதில் போகிறோம். பட் அது எல்லாமே கார்போஹைட்ரேட் ட்ரிவன் ஃபோக்கஸ். நம்ம வந்து ஃப்ரூட்ஸை பொறுத்தவரை இட்ஸ் ஆல் பேலன்ஸ் டயட், விச் இஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ், இது சம்மந்தப்பட்டது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் கன்சம்ஷன் எல்லாமே டுவர்ட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ். விளை வைக்கிற பழங்களில் இது எல்லாமே கம்மி. வாட்டர் கண்டென்ட் தான் ஜாஸ்தி. வாட்டர் கண்டென்ட் பிறகு சுகர் கண்டென்ட் தான் ஜாஸ்தி. அப்போ நீங்களே புரிஞ்சுக்கலாம் எதனால் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, வி ஆர் கன்சியூமிங் மோர் சுகர் லெஸ்ஸர் மினரல்ஸ், அதனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இனிமே என்னென்னா, நீங்கள் வந்து கன்சியூமர் ட்ரிவன் என்னென்னு கொஞ்சம் தேடி படிங்க, பாருங்கள். எல்லா வகையான பழங்களுக்கும் மார்க்கெட் இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி புதுசு புதுசாக பழங்களை தேடி வந்து கேட்குறாங்க,

இப்போ அவகோடால் அவகாடோலாம் பார்த்தீங்கன்னா 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்மல் கடையில் ஒரு 2 கிலோ விற்கிறதே பெரிய பெரிய வால்யூமாக இருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் விற்கிது. இப்போ நாங்களே ஒரு நாளைக்கு ஒரு 3 டன் வரைக்கும் வாங்குகிறோம் அவகாடோ, அவ்வளோ டிமாண்ட் ஏறிது. இதே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 100 கிலோட வாங்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி புது புது ஃப்ரூட்ஸ்க்கு ஃபார்மர்ஸை விட கன்சியூமர்ஸ்க்கு நிறையா தெரிஞ்சிருக்கு. இப்போ எங்கேருந்து வருது இந்த அவகாடோ? இம்போர்ட் ஆகி வருது. ஏன்னா இந்தியாவில் பண்ணுறோம், பட் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த குவாலிட்டி பண்ணுறதில்ல. இந்த சின்ன விஷயந்தான். பட் இதில் எந்த பெரிய சயின்ஸோ எதுவுமே கிடையாது. இது வந்து டிசிப்ளின், ப்ராக்டிஸ், கரெக்டாக எல்லா வேர்ல்டு ஓவர் ஒவ்வொரு இதே அவகாடோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்பிரிக்காலேருந்து வந்தது. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா ஆப்பிரிக்காவில் இதே மாதிரி தான் குவாலிட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்காவே பெட்டராக பண்ணுறாங்க லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ். ஏன் நம்ம பண்ண முடியாது? அதை தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பழங்களையும் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுக்கு தேவையான அந்த வெதர் கண்டிஷன்ஸ், நீங்கள் பல ஃப்ரூட்டு விளைவிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே விளையிறது இங்கே வச்சா இன்னும் வருமானம் கூடும், இங்கே எடுத்துகிட்டு போய் நார்த்தில் வச்சா அவங்களுக்கு வருமானம், அப்படி அப்படி ஒரு சிஸ்டம் வைக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ, உங்கள் ஏரியாவில் நல்லா வருமோ அதையே நல்லா பண்ணாலே போதும். ஸோ ரீஇன்வென்டிங் வீல் தேவையே கிடையாது. ஏன்னா பல வருஷமாக பேஸ்ட் ஆன் சாயில், வெதர், கிளைமேட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு எல்லா ட்ரையலும் பார்த்துட்டாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. மேபி சில இதெல்லாம் தேவைப்படும், லைக் ப்ளூபெரி அவகாடோக்கெல்லாம் இந்தியா பேஸ்ட் ஃப்ரூட் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ட்ரையல் முடிஞ்சு போச்சு. ஸோ அது சம்மந்தமான மேபி வெரைட்டியை சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ராக்டிசஸை சேஞ்ச் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாதீங்கிறத என்னோட, பிகாஸ் நான் வேர்ல்டு ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ட்ராவல் பண்ணுறவன். மற்றவங்க மாதிரி ஆஃபீஸில் நான் 1-2 நாள் தான் இருப்பேன் பாம்பேயில், மற்ற 5-6 நாள் இன்க்ளூடிங் டுடே ஏதோ ஒரு ஃபார்ம் விசிட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஃபார்மில் தான் பார்ப்பேன். இப்போ போன வாரம் கூட யூபியில் இருந்தேன், ஒரு லக்னோ பக்கத்தில். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபியூ ஸ்காலர்ஸ், ரிசர்ச் சயின்டிஸ்ட், அவங்களுக்கு வந்து சயின்ஸ் பேஸ்ட் இருக்கும், கமர்ஷியல் நாலேஜ் அவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கம்பெனியோடு ஒர்க் பண்ணுறோம் வேர்ல்டு ஓவர். இந்தியாவில் முழுக்கடையும் ஃபார்மர்ஸ் கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஆல்ரெடி 5000 ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த க்ராப் வேணால் சொல்லுங்கள், எல்லா க்ராப்பும் வாங்குகிறோம் நாம். பட் எங்கே அது கரெக்டாக விளையுதோ, இப்போ பொள்ளாச்சினா அங்கே தேங்காய் தான் வாங்கணும். ஸோ அப்படி தான் கமர்ஷியல் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை வச்சு தான் நீங்களும் பில்ட் பண்ணணும். இது வந்து விவசாயம், இந்த விவசாயத்துக்கு பல டெக்கு வரலாம், பட் சில டெக்கு தான் கமர்ஷியல் சக்ஸஸாக இருக்கும். இப்போ திடீர்னு ஹைட்ரோபானிக்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நானே பண்ணியிருக்கேன். என்னோடய ரோல் ஜஸ்ட்டு ரீட்டெயில் கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணுறது இல்லை. நான் விவசாயி, ட்ரேடிங்கும் பண்ணியிருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணியிருக்கேன், ரீட்டெயில் பண்ணியிருக்கேன், கன்சியூமராகவும். ஸோ எல்லா ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் எங்களுக்கு நல்லா புரியும். இதனால் நான் என்ன சொல்ல வரேன், அடிக்கடி இந்த மாதிரி கருத்தரங்கள் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் விரும்புகிறேன்.

நேயர்கள் இதுவரை ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் ராமலிங்கம் ராஜு அவர்கள் கூறிய பழங்கள் கொள்முதல் மற்றும் சந்தைப்படுத்துதலில் உள்ள புதிய வாய்ப்புகள் குறித்த விளக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை பிற்பகல் 2:30

வகுப்பதுக்கு நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுவோம்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரசல்ஸில் சிஐஐ அசோச்சம் உள்ளிட்ட இந்திய தொழில் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தாவேக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: நாளைக்கு தள்ளுபடி, தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் பொறுத்தா தள்ளுபடி, ஏன் உழுது முடிஞ்சா கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை இருங்க, குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸில் விற்க முடியும்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: வணக்கம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 எஃப்எம்ல கோயம்புத்தூர்ல நாம இப்போ இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கிராமபோனும் 103 மூணு மணி மூணு நிமிஷம் ஆகக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பமான பாடல்களை கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய ஃபேவரட்டான பாட்டு 60 மற்றும் 50, அதாவது 1950 இருந்து 1969 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கலாம். 0422 அப்படின்ற கோவையோட முன்னிணைப்போடு 2316312 மற்றும் ஒரு எண் 2317046 நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கேன். நான் இங்க லட்சுமி தேவி.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்யுங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமி விளைக இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை. ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராம போனும் 103 கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேக்குதுங்களா? இணைப்புல இருக்கீங்களா? சூப்பருங்க, லைன் கிடைச்சிருச்சு. பட் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஆஹா, என்ன ஆச்சு? ஓகே, வணக்கம்.
5: என்ன பாட்டு வேணுங்க?

0: படம் வந்து எங்க வீட்டு பிள்ளைங்க.
1: சரி.
0: அதுல வந்து கண்களும் காவடி சிந்தாட்டும் வருங்க, காலை இணைஞ்சு பந்த அந்த பாட்டு வேணுங்க.
1: அப்படிங்களா?
0: ஆமா.
1: சரி, இதுல நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்க போலயே, 9 நாள் ஆச்சு அப்படினு சொல்றீங்களே.
0: என்னங்க
1: 9 நாள் ஆச்சு அப்படினு சொல்றீங்களே?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: குறிச்சு வச்சிருக்கீங்களா?
0: ஆமாங்க.
1: சரி, பாட்டு கேக்கலாங்களா?
0: வார்த்தர்க்க கூப்பிட சொல்லுங்க, அதனால கூப்பிட்டிருக்கேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க அப்படினா எல்லாரோட பாட்டு எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா?
0: சரிங்க.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள். தள்ளுபடி.

0: தீபாவளிக்கு தள்ளுபடி, பொங்கலுக்கு தள்ளுபடி, புது வருஷம் கொடுத்தா தள்ளுபடி, ஏன் உடனே உடனே கூட தள்ளுபடின்னு சொல்லிடுவாங்க. அப்ப உண்மையான விலை எதுங்க? குழப்பமா இருக்குதுல்ல, உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கிற பேர்ல விலையை கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் வைக்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம்,
4: சொல்லுங்க.
5: திருப்பூர்ல இருந்து சரஸ்வதி ஏசங்க.
4: திருப்பூர்ல இருந்து சரஸ்வதி அம்மா, இதுக்கு முன்னாடி எப்ப பேசுனீங்க?
5: போன மாசம் 14 பேசுங்க.
4: அப்படிங்களா?
5: ஆமாங்க.
4: என்ன பாட்டு கேக்கலாங்க?
5: குழந்தையின் தெய்வத்துல இருந்து அன்புள்ள மான்விலியே கொடுங்க.
4: கேக்கலாங்களா?
5: கேக்கலாங்க. வணக்கங்க.

0: குழப்பமா இருக்குதுல்ல. உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல விலைய கூட்டி போட்டு பின்னாடி குடிக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
3: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
4: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
5: கிராமபோனும் 103 கேட்டுட்டு இருக்கோம். இது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். வணக்கம், யாரே எங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம்ங்க,
5: சொல்லுங்க. சத்தமா பேசலாமா? கொஞ்சம் கேக்குதுங்களா நான் பேசுறது?
6: என்ன
5: பாடல் குடுக்கலாங்க?
6: இன்னொரு
5: தடவை பேசுறப்போ ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, சரிங்களா?
6: ஓகே.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறனா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
4: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
3: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
5: நேர்களே, தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க, என்ன ஆச்சு? ஓகேங்க, அதாவது என்ன அப்படின்னா, நேர்கள் வர்றாங்க ரொம்ப ஆர்வமாக பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் பாட்டு கேட்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் வந்து அந்த சில நொடிகள் காத்துருங்க அப்படின்னு சொல்றப்போ வந்துட்டு காணாம போயிடுறாங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து பாட்டு கேட்போமா இப்போ ஜாலியாக?

இவ்வளவு நேரம் கேட்டு ரசிச்சோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கிராமபோனும் 103 மணி 3:30 இனி கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: Dios mediante un rincón para.
1: சுருக்கம்
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பீம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவது

0: வந்ததாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:02. இது ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூர். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நச்சின 4 பாயிண்ட். உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. இசையை நேசிக்காதவங்க அப்படின்னு யாராவது இருக்க முடியுமா? நம்ம எல்லாருக்குமே இசை அப்படி பிடிக்கும். ஆனா அது நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியா தான் இருக்கும். இசை மட்டுமே வாழ்க்கையா வாழ்ற நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க. அப்படி ஒரு மிகச்சிறப்பான இசை கலைஞரை தான் இன்னைக்கு நம்ம நச்சின 4 பாயிண்ட் நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். கடந்த 30 வருஷங்களுக்கு மேலா தன்னோட கீபோர்ட் இசையின் மூலமா ஆயிரக்கணக்கான மக்களின் மனதை வசப்படுத்தியவர். மேடைகள், ஸ்டுடியோக்கள், கச்சேரிகள் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கும் அற்புத கலைஞர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க சார்? உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சொல்லுங்க.
3: நான் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கேன்.
2: ஓகே.
3: சோ மியூசிக் தான் ஃபுல் டைம். ரெக்கார்டிங்ஸ், லைவ் ப்ளே அண்ட் லைவ் ப்ளேயிங் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றேன்.
2: ஓகே சார்.
3: சோ ரெக்கார்டிங்ஸ்
2: சொந்த ஊர் கோயம்புத்தூர் தானா?
3: சொந்த ஊர் கோயம்புத்தூர்.
2: ஓகே. உங்களோட சின்ன வயசுலாம் எங்க கழிஞ்சது? எந்த ஊர்ல இருந்தீங்க?
3: இங்க கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் பக்கத்துல போத்தனூர்ங்கிற இடத்துல தான் நான் பிறந்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் அங்க தான் படிச்சேன்.
2: ஓகே.
3: அப்பாதான் என்னோட முதல் குரு.
2: ஓகே ஓகே.
3: ஆமா.
2: அப்ப வீட்லயே உங்களுக்கு ஒரு இசைக்கான சூழல் எப்பவுமே இருந்துட்டு இருந்திருக்கு இல்லையா? ஓகே ஓகே. நீங்க முதல்ல கீபோர்டு அப்படிங்கறத எப்ப பாத்தீங்க?
3: கீபோர்டு ஆக்சுவலி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப தான் பார்த்தேன்.
2: ஓகே.
3: ஸோ காலேஜில் படிக்கிறப்போ என் ட்ராக் அப்படியே மாறிடுச்சு.
2: அப்பா வந்து என்ன மியூசிஷியனாக இருந்தார் அவர்?
3: அப்பா அந்த காலத்தில் ஹார்மோனிஸ்ட் கம் சிங்கர்.
2: ஓ சூப்பர்.
3: அவர்கிட்ட தான் பேசிக் கற்றுக்கிட்டேன்.
2: ஓகே.
3: அவர் ரயில்வேல இருந்ததுனால அங்கே ப்ரோக்ராம்லாம் அப்படியே பார்த்து பார்த்து பார்த்து காலேஜில் வந்து ஃபுல்லாக மியூசிக்கில்
2: ஓகே
3: நல்ல என்கரேஜ்மெண்ட் இருந்தது காலேஜில். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு காலேஜில்.
2: சரி சார். ஓகே. இப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான இசைக்கருவிகள் இருக்கு, ஏன் கீபோர்டு? வை கீபோர்டு?
3: நான் பேசிக்காக அப்பாட்ட நான் கற்றுக்கிட்டது ஹார்மோனியம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த கீபோர்டுக்கு முந்தைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த காலத்தில் நாடகத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரெக்கார்டிங்ஸ்லேயும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாட்ட இருந்ததுனால அப்படி அதே வந்துட்டு அதே டெவலப் ஆயிடுச்சு.
2: சரி சரி. முதல் முதல்ல எப்ப நீங்க மேடை ஏறினீங்க?
3: முதல் முதல் மேடைனா நான் ரொம்ப வருஷம் முன்னாடியே
2: காலேஜ் டைம்ல தானா? அதுக்கு முன்னாடி?
3: அதுக்கு முன்னாடி நான் அப்பா வர்க் பண்ற இந்த ரயில்வே ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்.
2: ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்
3: உங்களுக்கு ஒரு 80 நினைக்கிறேன்.
2: ஓகே.
3: 1980 ல.
2: அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கும் போது? ஒரு பயம் இருந்துச்சா இல்ல பதட்டம் இருந்துச்சு இல்ல பரவசமா இருந்துச்சா?
3: நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அப்பாவோட குரூப்ல நான் ஒரு சின்ன பார்ட்.
2: ஓகே ஓகே.
3: அதனால அவ்வளவா பயம் இருக்காது. பட் காலேஜ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்கேஜ் ஆகுறப்ப கொஞ்சம் பயம் இருந்தது.
2: ஓகே. முறையா எப்ப கத்துக்க ஆரம்பிச்சீங்க கீபோர்ட்?
3: முறையா ஆக்சுவலி அப்பா கிட்ட முறையா தான் கத்துக்கிட்டேன். இன் கிளாசிக்கல், நம்ம இந்தியன் கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன்.
2: ஓகே.

0: பியானோ வந்து நான் சென்னை போய் கற்றுக்கிட்டேன்,
1: ம்
0: மிஸ்டர் ஆண்டனின்னு ஒருத்தர்கிட்ட. அப்புறம் கோயம்புத்தூரில் டேரல்னு ஒருத்தர்,
1: ம்
0: ஈஸ் நோ மோர் நவ்,
1: ஓகே
0: வெரி குட் பியானிஸ்ட்டு, அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். முறையாக பியானோ கற்றுக்கிட்டது அவங்க ரெண்டு பேர்கிட்ட.
1: வெரி குட். அதுக்கப்புறம் எத்தனையோ கச்சேரிகள் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க
0: ஆமாம்
1: இல்லையா,
0: ஆமாம் ஆமாம்
1: வருஷக்கணக்காக பண்ணிகிட்ருக்கீங்க.
0: ஆமாம்
1: ஸோ கச்சேரிக்காக நீங்கள் ரொம்ப நீண்ட ஒரு பயணம் போயிருக்கீங்க அப்படின்னா அது எங்கே, எந்த ஊருக்கு நீங்கள் போயிருக்கீங்க?
0: ஆக்சுவலி ரொம்ப நீண்ட பயணம்னு சொல்ல முடியாது, நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. பட்
1: ஓகே
0: இதுன்னு இந்தியா நிறைய போயிருக்கோம், மகாராஷ்டிரா,
1: ஓகே.
0: பின்ன மேங்களூர், கேரளாலாம் ரொம்ப யூஸ்வல் ஆயிடுச்சு.
1: எப்படி
0: கேரளா
1: நம்ம நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் அங்கேயும் மியூசிக் எல்லாருமே ரசிப்பாங்களா, இல்லை அங்கே இருக்க ரசிகர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கைண்ட் ஆஃப் ரசிகர்களாக இருக்கிறாங்களா உங்களுக்கு?
0: இல்லை, எல்லா பக்கமே அந்த மியூசிக்குன்னு கொடுக்குற அட்டென்ஷன்னு அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக இருக்காங்க. எவ்வளோதான் மாடர்னைஸ் ஆகும்

0: இருக்க மாதிரியே தான் அங்கேயும் மியூசிக் எல்லாருமே ரசிப்பாங்களா, இல்லை அங்கே இருக்க ரசிகர்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கைண்ட் ஆஃப் ரசிகர்களாக இருக்கிறாங்களா உங்களுக்கு?
1: இல்லை எல்லா பக்கமே அந்த மியூசிக்குன்னு கொடுக்குற அட்டென்ஷன்னு அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக இருக்காங்க. எவ்வளோதான் மாடர்னைஸ் ஆனாலும் அந்த உண்மையான மியூசிக்கை விரும்புகிறவங்க கண்டிப்பாக இன்னுமே இருக்காங்க.
0: ஓகே.
1: ஸோ அந்த அதுவும் லைவ் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதுக்குண்டான இது இருக்குது.
0: ஓகே சார், ஓகே சூப்பர். ஒரு

0: ஓகே, இந்த ஒரு 30 வருஷத்துல உங்களுக்கு மறக்க முடியாத கச்சேரி அப்படின்னா என்ன கச்சேரி நீங்க சொல்லுவீங்க உங்களோட அனுபவத்துல?
1: நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் கூட பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் முதல் முதல்ல ஒரு பிளேபேக் சிங்கர் கூட மலேசியா வாசிந்தவங்க கூட பண்ணுறப்போ, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளேபேக் சிங்கர் கூட பண்ணுறப்போ கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ப்ரோக்ராம்.
0: எங்க சார் நடந்தது? ஓ ஓகே. எந்த வருஷம் ஞாபகம் இருக்கு? அது
1: 1994 நினைக்கிறேன்.
0: நிறைய பாடல்கள் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமா முதல் முதல்ல நான் இது வாசிச்சு கத்துக்கிட்டேன் அந்த மாதிரியான ஏதாவது பாடல்கள் இருக்கா?
1: பாடல் இருக்கு. பட் இருந்தாலும் கீபோர்டு ஆர் பியானோக்குன்னு சில பாடல்கள் இருக்கு, பியானோ மியூசிக்னு. அந்த மாதிரி ஒரு மியூசிக் நான் முதல்ல ட்ரை பண்ணேன், போத் ஹேண்ட்ஸ் ரெண்டு கையில வாசிக்கிற மாதிரி.
0: ஓகே.
1: அந்த சாங்கு வி குமார் மியூசிக்ல வந்தது. அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: என்ன பாடல் சார் அது?
1: உன்னிடம் மயங்குகிறேன்.
0: வாவ், செம சாங். பியூட்டிஃபுல் சாங், சூப்பர் சார். ஓகே, ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: இன்னைக்கு நம்ம நச்சுன்னு 4 நிகழ்ச்சியில கீபோர்ட் பிளேயர் திரு ரமேஷ் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒரு இசையமைக்கிற ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டு நம்ம அவரோட இசையை கேட்காட்டி இந்த நிகழ்ச்சி எப்படி நல்லா இருக்கும். ஸோ அதனால இப்ப நம்ம அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஏதோ ஒரு சின்ன பீஸை வந்து கீபோர்டில் நம்ம வாசிச்சு காட்ட சொல்ல போறோம். ஸோ கேட்குற எல்லாரும் ரெடியா?

எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை. 5:18 நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கோம் நச்சுன்னு 4 இன்னைக்கு நம்ம கூட மியூசிஷியன் ரமேஷ் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச இன்னொரு பிட்டையும் நமக்காக வாசிக்கிறதுக்காக காத்திருக்காங்க. சார் தொடங்குங்களேன்.

0: சார், நிறைய பிரபலங்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு அப்போ வந்து மேடையில் ஏதாவது ரொம்ப சுவாரஸ்யமான ஏதாவது நடந்திருக்குமா? அந்த நிகழ்ச்சியெலாம் சொல்லுங்களேன்.
1: உண்மையிலே அவங்க நிறைய பாராட்டியிருக்காங்க.
0: ஓகே,
1: நான் லைவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100% வாசிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவோம்.
0: ஓகே,
1: ஸோ அது வந்து பிளேபேக் சிங்கர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். சும்மா ஏனோ தானன் இல்லாமல் பர்ஃபெக்டாக வாசிக்கிறாங்க, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும் ஃபார் லைவ் பிளேயர்ஸ்.
0: ஓகே சார்,
1: சிறந்த இதுதான்.
0: எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், இப்போ நீங்கள் இது வாசிக்கிறீங்களா, இந்த நோட் இதில் வரும், இந்த நோட் இதில் வரும், இப்படிலாம் ஒரே ஒரு பாட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஓகே, இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பாட்டுக்கு நீங்கள் எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க?
1: இல்லை, சிலதெல்லாம் நாங்கள் நோட்ஸ் எழுதி வச்சுருவோம், சில மறக்க முடியாத இந்த மாதிரி பியானோ பிட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே மைண்ட்லேயே இருக்கும்.
0: எனக்கு
1: தெரிஞ்சிருச்சு.
0: நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், ஏதோ ஒரு படத்தில் கூட இது ரசிகர் வந்து திடீர்னு வந்து ஒரு காசு மாலை, அந்த சங்கு மாலைலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரசிகர்கள் ஏதாவது பரிசு கொடுத்த அனுபவம் இருக்கா? வித்தியாசமான ஏதாவது
1: ரூபா நோட்ல எல்லாம் செஞ்சு?
0: ஆமா, அந்த மாதிரி
1: அதெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி அதெல்லாம் வந்திருக்கு. காலேஜில் ரொம்ப ஃபேன்ஸ்.
0: ஓகே, என்ன படிச்சீங்க சார் நீங்கள்?
1: நான் ஆக்சுவலி ட்ரிபிள் இன்ஜினியர் நானே.
0: ஓ ஓகே.
1: ஆமா,
0: ஆனால் இன்ஜினியர் ஆகாமல் கம்ப்ளீட்டாக மியூசிஷியனாக ஆகிட்டீங்க. குட் சார். இப்போது நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80s அந்த ரேஞ்ச்லேருந்து வாசிச்சுட்டு இருக்கீங்க.
1: 80s இல்லை, 87 மேலே தான்.
0: ஓகே, 90s இருந்த ஒரு மியூசிக்குக்கும் இப்போ இருக்கிற இசை உலகத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்க, என்ன மாதிரியான வித்தியாசம்?
1: கண்டிப்பாக இப்போது மியூசிக் வந்து ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, சில நல்ல பாடல்களும் வருது,

0: ரொம்ப டிஜே பேஸ்டாக இருக்குது சாங்ஸ் இப்போ வர்றது.
1: ஓகே.
0: ஸோ அந்த 90s இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த பாட்டு மாதிரி ஒரு ஒரு ஃபீல் எதுலையுமே வரல.
1: மியூசிக்கான ஸ்கோப் எப்படி இருக்கு அதில்?
0: எதில் கேட்குறீங்க?
1: புது இசையில் பழைய இசையில் எப்படி இருந்துச்சு? இசையில்
0: ஸ்கோப் இருக்குது, பட்டு அது மியூசிக் டைரக்டரை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க கிட்ட ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் மியூசிக் டைரக்டரோட ஒர்க் இருக்கும். ஸோ அவங்களும் அதுக்கு இது பண்ண வேண்டியிருக்கும்.
1: இப்போ நீங்கள் உங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே எடுத்துட்டிங்கன்னா, உங்கள் உங்களோட பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டலைஸ்டு கீபோர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பியானோஸ் ஆர் கீபோர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு மேஜராக என்ன டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
0: ஓ, அந்த காலத்தில் கீபோர்ட்ஸ் ஓரளவு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளூட்டோ வயலினோ இல்லை சித்தாரோ வீணையோ எக்ஸாக்டாக அந்த ஒரிஜினல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கிற ஃபீலு நீங்கள் கீபோர்டில் கொண்டு வந்துடலாம்.
1: ஆமாம் சார்.
0: ஸோ அந்த மாதிரி அப்டேட்லாம் வந்துடுச்சு. நாட் இப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஆன் ஸ்டேஜ் ஒரு 10 இயர்ஸாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சேனல்ஸ் பார்த்து நிறைய பேர் மாறிட்டோம்.
1: இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில்நுட்பங்கள் புதுசாக வந்திருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு மியூசிக்குன்னா ஒரு பாட்டுனா அதோட ஃபீல் அந்த உணர்வுகள் அந்த பாவங்கள் அது எல்லாமே வந்து இந்த புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா?
0: இல்லை இல்லை, கண்டிப்பாக ஹெல்ப் தான் பண்ணுது. ஸோ ஒரு கீபோர்ட்லேயே அந்த ஒரு ஒரிஜினல் சவுண்டு வர்றப்போ பாடுறவங்களுக்கு நல்ல இன்ஸ்பயர்டாக இருக்கும். அவங்க ஃபீல் பண்ணி பாட முடியும். ஒரு சித்தார் மியூசிக்கு அப்படியே ஒருத்தர் சித்தார் இல்லாமல் கீபோர்ட்லேயே வாசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாடுறதுக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அவங்க ஃபீலும் நல்லாதான் இருக்கும்.
1: ஓகே சார். நிறைய பேர் வந்து இப்போது குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத வந்து மியூசிக்காக தேர்ந்தெடுத்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கீபோர்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை இளைஞர்களுக்கோ உங்களோட ஆலோசனை என்னவாக இருக்கும்?
0: ஆ, கண்டிப்பாக. நீங்கள் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட கீபோர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கையும் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் வெஸ்டர்ன் நோட்ஸ் கற்றுக்கணுன்னா கற்றுக்கிட்டீங்கன்னா ஸோ ரெண்டு கையும் நீங்கள் நோட்ஸ் பார்த்து வாசிக்கிறப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பிரெயினுமே ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஆல் 10 ஃபிங்கர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும். கால்லேயும் பெடல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: ஸோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ பியானோ மியூசிக் வந்து ரொம்ப அவங்க ஸ்டடீஸ் அவங்க கரிக்குலருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: நல்ல விஷயம். இப்போ சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அதுமாதிரி நீங்கள் இருந்த காலத்துலலாம் நீங்கள் நீங்கள் போய் ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சி பண்ணி ஓ இவங்க வந்திருக்காங்களா இந்த கச்சேரிக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன போட்டிங்கனாலும் ஒரு சின்ன பிட்டு வாசிச்சு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக மாறிடுவீங்க. அப்போ வந்து இந்த கால சோஷியல் மீடியாவில் ஒரு கலைஞர் அப்படிங்கிறவங்க வந்து எதில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள்
0: நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவங்க பண்ணுற ஒர்க் பண்ணுற இல்லை அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் சிங்கிங் எனி திங் அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும் கண்டிப்பாக.
1: ஓகே சார். ஓகே.
0: ஸோ நிறைய பேர் வாசிக்கலாம் பாடலாம், பட்டு அதுக்குன்னு ஒரு அக்யூரேசி இருந்தால் தான் ஷைன் ஆக முடியும்.
1: நிச்சயமாக. இப்போது நீங்கள் இப்போ கற்றுக்குறோம் எல்லாமே நிறைய பேர் படிக்கிறாங்க, பட் யாரோ ஒரு சிலர் தான் வந்து ரொம்ப ஷைன் ஆகுறாங்க எனி இண்டஸ்ட்ரியில். இப்போ உங்களுக்கு உங்களோட ஒரு மியூசிஷியனாக வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிற ஒரு திறமை மட்டும் போதுமா, இல்லை ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து இது இந்த டைமுக்கு பண்ணணும், இது பண்ணணும், இது படிக்கணும், அந்த மாதிரியான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து மியூசிஷியனுக்கு எவ்வளோ அவசியம்?
0: கண்டிப்பாக. நானே ஒரு மியூசிக் ஸ்கூல் ரன் பண்ணுறேன்.
1: ஓகே சார்.
0: ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. மற்றவங்களாம் பேரண்ட்ஸ் கம்பல்ஷனுக்காக இந்த டைம் ஸ்லாட்டு ஒதுக்கி அவன் மியூசிக் படிக்கணும்னு. ஆனால் உண்மையிலேயே மியூசிக் படித்தா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி மொபைல் அடிக்ஷனு டிவி அடிக்ஷன் கண்டிப்பாக போயிடும். அவங்க கரிக்குலரில் கண்டிப்பாக ஷைன் ஆகுவாங்க.
1: ஓகே சார். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

அருமையான பாடல்களோட அவரோட வாசிப்பையும் கேட்டுட்டு அவரோட ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பாட்டையும் நம்ம நேயர்களுக்காக வாசிக்க சொல்லி கேட்கலாமா? வாசிங்க சார்.

சூப்பர் சார், வாவ். நிச்சயமா கேட்டுட்ருக்க நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். இன்னொரு பாட்டு கூட எங்களுக்காக வாசிக்க முடியுமா ப்ளீஸ்?

ஆஹாஹா, நீ போகும் பாதை இசை பாதை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சரி. இப்போ ஒரு பாடலை வந்து வாசிக்கும் போது உங்களுக்கு முதல்ல மனசில் வர்றது வந்து அந்த பாடலோட என்ன கம்போசிஷனா, அந்த ஸ்வரமா, இல்லை எப்படி அது எழுதியிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு உணர்வா. இப்போ நாங்களாம் நார்மலாக ஒரு ரசிகர் ரசிக்கும் போது ஃபஸ்ட்டு அதோட வரிகள்

0: அதுதான் எங்களுக்கு ஞாபகம் வரும். இவ்வளோ அழகான வரிகள் நம்மளோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு மியூசிக் கலைஞராக, ஒரு இசைக்கலைஞராக வந்து உங்களுக்கு முதல்ல எது கனெக்ட் ஆகும், அதோட ஸ்வரமா இல்லை உங்களை மனசுலேருந்து அந்த வர அந்த ஃபீலாக எது கரெக்டாக இருக்கும்?
1: ஆ, கண்டிப்பாக சாங்கோடைய ஃபீல்
0: தான்.
1: அது அஃப்கோர்ஸ் ராஜா சார் மியூசிக்னா சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபில்டு மியூசிக் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிச்சுவேஷனு, அந்த கேரக்டருக்கு உண்டான மியூசிக்கு அந்த சாங்லேயும் சரி அந்த பிஜிஎம்ஸ்லேயுமே வந்துடும்.
0: ஓகே.
1: ஸோ அதனால் அந்த சாங்கினுடைய ஃபீலு ப்ளஸ் பிச்சு, இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் அந்த சாங்கில் என்ன இருக்குன்னு கவனிப்போம். அப்புறம் அந்த சோலோவாக என்ன பண்ணியிருக்காங்க சாங்கில்,
0: அந்த டெக்னிக்கல் டீட்டெயிலும் அப்படியே கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: டெக்னிக்கல் டீட்டெயில்னா அதில் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறம் அந்த ஸ்ட்ரிங்ஸினுடைய ரேஞ்சஸ் கரெக்டாக ராஜா சார் பண்ணுவார், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது, கம்போசிங்கே அப்படி இருக்கும். அப்புறம் ஹார்மனைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க,
0: ஓகே,
1: ஹார்மனி இன் மியூசிக்கு, அதெல்லாம் ராஜா மாதிரி ரொம்ப கஷ்டம். நீ அது ராஜா சார் தான்.
0: ஓகே சார், நீங்கள் கச்சேரிகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் தான் நிறைய ரிப்பீட்டடாக வரும். மீதி புது சாங்ஸ் கொஞ்சம் வரும், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் அந்த மாதிரி வரும். அப்போ ஒரே பாடலில் நீங்கள் திரும்ப திரும்பி 100 முறை வாசிச்சாங்க கூட திருப்பி உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அது ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு ஃபீல் ஆகுமா, எப்படி நீங்கள் அதை உணர்வீங்க?
1: இல்லை கண்டிப்பாக சில சாங் அப்படி ஆகாது, கம்பல்சரிக்காக வாசிப்போம். ஆன் ஸ்டேஜு ஒரு 25 சாங்ஸ் வாசிக்கிறோம்னா ஒரு 10 சாங்ஸ் கம்பல்சரி அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அது பிகாஸ் ஆஃப் அந்த ஆக்ட்ரஸோடைய ஃபேன்ஸ் அந்த மாதிரி. மீதி இருக்கிற 15 பாட்டு கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்தந்த சீசன். ஸோ அந்த சாங்ஸ் இருக்கும். அப்புறம் எவர்கின் ராஜா சாங் எப்போ வாசாலுமே நல்லாயிருக்கும், நீங்கள் சொல்லவே வேண்டாம். ராஜா சாங், எம்எஸ்சி சாங்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கும்.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்?
1: கண்டிப்பாக ராஜா சார்.
0: ஓகே, நோ டவுட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், இப்போ ஒரு ஒரு பாடலோட வெற்றி அப்படிங்கும்போது அந்த இந்த கீபோர்டு கலைஞரோட பங்கு வந்து அதில் எவ்வளோ முக்கியம்?
1: கீபோர்டு கண்டிப்பாக முக்கியம்தான், ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மெயினாக அந்த சாங்கோடைய கம்போசிஷன் தான் மெயினு. அதில் அவர் மியூசிக் டைரக்டர் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, அந்த சாங்கில் எதை ஹைலைட் பண்ணியிருக்காரு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதை பொறுத்து அந்த சாங்கினுடைய ஃபீல் வரும்.
0: ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப அழகாக இசை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: உலக மார்க்கெட்ல நிர்ணயிக்கப்படுற தங்கத்தோட விலைய யாராலே குறைச்சு தர முடியாது. ஏதோ சேதாரம் செய்கோலிங்கிற பேர்ல நிறைய கூட்டி போட்டு பின்னாடி குறைக்கிறாங்க. எல்லா கடைகளையும் விட சரியாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த விதமான தள்ளுபடியும் தர முடியாத குறைந்தபட்ச விலையாக இருந்தால் மட்டுமே பிக்சர் பிரைஸ் விற்க முடியும்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
5: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
4: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
0: இன்னைக்கு நச்சினர் 4 நிகழ்ச்சியில் நம்ம இசை பற்றி நிறைய விஷயங்களாக பேசிகிட்டு இருக்கோம் சார். இப்போ ஒரு கீபோர்ட் கலைஞர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பாடகர், மேடையில் இருக்க ஒரு பாடகரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுமா இல்லை பாடகரை நீங்கள் வந்து வழி நடத்தணுமா, எது கரெக்டான வழி நடத்துறீங்க? ஓகே,
1: பிச்சு ஸ்பீடு பாடகருக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பாடுறாங்களோ அது வந்து கீபோர்ட் பிளேயரை பொறுத்து தான் இருக்கு.
0: ஓகே, நிறைய மேடைகளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் அதை விட வந்துட்டு அந்த மியூசிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு தருணத்தை உணர்ந்துருக்கீங்களா? எல்லோரும் ஒரு மெஸ்மரைஸ் ஆகி உட்காந்து அந்த பர்டிகுலர் ஒரு ஸ்பீச் மட்டும் கேட்டுட்டு ரசிச்சு அந்த மாதிரி அதான் நிகழ்ச்சிகள் இருக்கா?
1: ஆ கண்டிப்பாக, சில பிளேயர்ஸ் வாசிக்கிறப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்படி வாசிக்கிறப்போ நான் வாசிக்கிறதே மறந்து அவரை ரசிச்சுட்டு இருப்போம்.
0: ஒருத்தர்
1: இருக்காரு, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வயலினிஸ்ட், பேர் டக்கன் வரல. பட் நிறைய சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் ரொம்ப நல்லா வாசிக்கிறவங்க இருக்காங்க.
0: உங்களுக்கு கீபோர்ட் தவிர வேற என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிடிக்கும்?

0: நான் நிறைய பிடிக்கும். நான் ஐ கேன் பிளே தபலா வாசிப்பேன்,
1: ஓ,
0: ட்ரம்ஸ், கிட்டார்.
1: பல திறமை வச்சிருக்கீங்க.
0: கிட்டார்லேயும் நான் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்கும்.
1: ஓகே சார், ஒரு ஒரு சைலன்ஸ் அப்படிங்கிறது, இப்போ என்னதான் மியூசிக் அந்த எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேஷன் இருந்தாலுமே, ஒரு சைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மியூசிக்கோ ஒரு பாட்டுக்கோ வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்?
0: கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். அது ராஜா சாரே நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு ரீரிகார்டிங்கில் கூட சில இடம்லாம் ரொம்ப பிளாங்காக விட்டுருவார். ஸோ அந்த பிளாங்க் வந்து அந்த சீன் அப்படியே நமக்கு,
1: அதோட பெயின் வந்து நமக்கு
0: ஆமாம்,
1: கொடுத்துரும்,
0: கரெக்ட், ஃபீல் பண்ண வைக்கும். அந்த மாதிரி மியூசிக்லையும் நிறைய இருக்கு.
1: ஓகே ஓகே,
0: நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு.
1: சூப்பர் சார், சூப்பர். ஒரு பாடல் கேட்கலாமா?
0: ரைட்.

0: 5:48 ரெயின்போ ஃபிம்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நச்சுன்னு 4 பாயிண்ட் அழகழகான பாடல்கள். அதோட அவர் வாசிக்கிற அட்டகாசமான மியூசிக் ரெண்டுமே இன்னைக்கு நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வாசிக்க சொல்லி கேட்கலாமா? வாசிங்க சார்.
1: ஆஹா.

0: சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு இசை விருந்து கிடச்சிட்ருக்குனே அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஓகே, உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ராகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ராகமாக இருக்கும்?
1: ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, நிறைய ராகம் பிடிக்கும்.
0: ஓகே,
1: சில
0: சரி இப்படி கேட்கலாம், உங்களோட வாழ்க்கை வந்து ஒரே ஒரு பாடல், இந்த பாடல் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன பாடல் சொல்வீங்க?
1: எப்படி எப்படி சொல்லுங்க.
0: இந்த பாடல் தான் என்னோட வாழ்க்கை, ஒரே ஒரு பாடல் சொல்றேன், அந்த பாடல் தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னீங்கன்னா அந்த அந்த அப்படி என்ன பாட்டு இருக்கும்?
1: அப்படி நான் ரிலேட் பண்ணி பார்த்ததில்லை, பட் பாட்டு கேட்குறப்போ நான் மெய் மறந்துடுவேன். அதனுடைய ஃபீல்
0: நீங்க வாசிக்கிறப்ப நாங்க மெய் மறந்துட்டோம். அது
1: மாதிரி ரொம்ப நிறைய பாட்டு பிடிக்கும். ரொம்ப எம்எஸ்வி சார்ல இருந்து நிறைய பாட்டு, இப்போ அப் டு டேட் இப்போ பண்ற மியூசிக் டைரக்டர்ஸுடைய சில சாங்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே ஓகே, சரி, இப்போ ஒரு ஒரு நல்ல கீபோர்ட் பிளேயர் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஃபிங்கரோட ஃபாஸ்ட்னஸ், அந்த விரல்களோட வேகம், அது ரொம்ப முக்கியமா, இல்லை மனசு வந்து எவ்வளோ வேகமாக அது வாசித்தாலும் மனசு வந்து ரொம்ப நிதானமாக என்ன டியூன் எங்கே உட்காரணும் அப்படின்னு பார்க்குறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக, எது ரொம்ப
1: இம்பார்ட்டண்ட்? ஆக்சுவலி சிங்கர்ஸ் பாடுறப்போ அந்த ஸ்வரஸ்தானம்னு சொல்லுவாங்க, அது பேசிக்கு. அந்த ஸ்வரஸ்தானம் கரெக்டாக அவங்க பாடினாவே அடுத்த அந்த கமகம் அந்த சாங்கினுடைய ஃபீல் என்ன பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும்.
0: ஓகே,
1: ஸோ சாங் பாடுறப்ப கண்டிப்பாக ஸ்வரஸ்தானம் ரொம்ப முக்கியம், அது பண்ணாவே அந்த சாங் ஃபுல்ஃபில் ஆயிரும் கண்டிப்பாக.
0: ஒரு கீபோர்ட் பிளேயரோட மிகப்பெரிய பொறுமை இல்லைன்னா சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா?
1: ஐயோ, நிறைய சில பக்கம் ஆயிருக்கு.
0: ஓகே,
1: தெரியாமல் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் கெஸ்ட் சிங்கர்ஸ்னு வந்துட்டு நம்ம தொல்லை பண்ணிடுவாங்க, வாசிக்கவும் முடியாது, அவங்கள கீழே போகவும் சொல்ல முடியாது.
0: ஓகே,
1: அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு.
0: ஒரு மியூசிக் அப்படிங்க

0: ஒருத்தரோட லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணும்?
1: கண்டிப்பாக மியூசிக்னால நீங்கள் அது கண்டிப்பாக ஹெல்ப் தான் பண்ணும். அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால்,
0: ஓகே,
1: மியூசிக்கை கரெக்டாக படித்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்குது.
0: ஓகே சார்.
1: நாட் ஓன்லி இன் கம்போசிஷன், அல்லது மியூசிக் டைரக்ஷன், அல்லது லைவ் பிளேயிங், டீச்சிங், எவ்ரி திங், நிறைய ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு மியூசிக்கில்.
0: ஓகே சூப்பர். ஒரு இப்போ வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்க ஆரம்பித்த புதுசில் இருக்க அந்த ரமேஷை வந்து நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
1: கண்டிப்பாக. அப்போ நான் ஆக்சுவலி இங்கே கோயம்புத்தூரில் நான் கற்றுக்க அந்த அப்போ பியானோ கற்றுக்க நான் ட்ரை பண்ணப்போ கோயம்புத்தூரில் யாரும் இல்லை, நான் சென்னை போய் தான் கற்றுக்கிட்டேன்.
0: ஓகே.
1: ஸோ இப்போ இருந்தால் பெரிய ஓப்பனிங் இருக்குது, பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட மியூசிக் ரொம்ப ஈஸியாக, எனி இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்களுக்கு டீச்சர்ஸ் நிறைய பேர் அவைலபிள் இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்.
0: ஒரு நல்ல இசைக்கலைஞர் அப்படிங்கிறவங்கள உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பயிற்சி, டெய்லி பயிற்சி பண்ணுறது அந்த மாதிரியா, இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க உருவாகிறாங்களா, இல்லை இது ஒரு வகையில் இறைவன் கொடுத்த வரம், இசை எல்லாத்துக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் நிஜமா?
1: அது ஒரு விதத்தில் சொன்னால் கூட பேரண்ட்ஸோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சும்மா மெக்கானிக்கலாக நீங்கள் ஒரு 1 ஹவர் போய் கற்றுட்டு வாங்க அப்புறம் மற்ற வேலையை பாருங்கள் அப்படி இப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக மியூசிக் வராது. பேசிக்காக கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கொஞ்சமாவது ஒரு மியூசிக் இருக்கணும் பாடியில்.
0: ஓகே.
1: ஸோ அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ மியூசிக்னால கண்டிப்பாக அவங்க கரிக்குலர் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, இன்னும் இம்ப்ரூவ் தான் ஆகும்.
0: இப்போ பியானோ, நீங்கள் கீபோர்ட் நிறைய வாசிக்கிறீங்க, பியானோவும் வாசிக்கிறீங்க, அப்போ உங்கள் இந்த ரெண்டுக்கும், இந்த ரெண்டு இசைக்கருவிகளுக்கும் உங்களுக்கு தோன்ற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன சார்?
1: ஆ, கண்டிப்பாக. ஆக்சுவலி பியானோ வந்து ஹேமர்ட் ஆக்ஷன் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நாங்கள் இப்போ லைவ்ல அல்லது ரெக்கார்டிங்கில் வாசிக்கிற கீபோர்ட்ஸ் வந்து லைட் டச் சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கு பியானோ வாசிக்கிறதுக்கும் கீபோர்டு வாசிக்கிறதுக்கும்.
0: எது சுலபம் வாசிக்கிறதுக்கு?
1: கீபோர்ட் சுலபம்.
0: ஓகே.
1: கீபோர்ட் ஆன் ஸ்டேஜ் இல்லை லைவ் நம்ம கமர்ஷியலாக வாசிக்கிறதுக்கு கீபோர்ட் தான் சுலபம்.
0: உங்கள் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தேன், நான் பார்த்தேன், லைக் நீங்கள் கண்ணை மூடிட்டு எங்கே என்னென்ன எங்கெங்கே இருக்குன்றது அப்படி மனப்படமாக வாசிச்சுருக்கீங்க. ஸோ இந்த மனம் லயிச்சு வாசிக்கிறீங்க, அப்போ உங்களோட பாட்டை வந்து யாராவது கேட்டு அழுதுருக்காங்களா, அந்த மாதிரி எதாவது?
1: அதெல்லாம் நிறைய நடந்துருக்கு. என்னோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்போ காலேஜில் படிக்கிறப்ப எனக்கு வாசிக்கிறப்போ டோட்டல் இன்வால்மெண்ட் இருக்கும், அப்போ இப்படியெல்லாம் வாசிக்கிறாங்க, ரொம்ப நிறைய ஃபேன்ஸு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய.
0: ஓகே சார். நீங்கள் எந்த இசையமைப்பாளரோட மியூசிக் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை எது ரொம்ப சுலபமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாசிக்கிறதுக்கு?
1: இல்லை
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்.
1: ஆமாம், ராஜா சார் மியூசிக் அவ்வளோ சீக்கிரம் நம்ம கிராஸ் பண்ணி வாசிக்க முடியாது.
0: ஓகே.
1: ரியலி டஃபஸ்ட் அவர். அதுக்கப்புறம் ரகுமான் அவர் கூட நல்லா பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜா சாரோட ஹார்மனி வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும்.
0: இசையே இல்லாத ஒரு உலகம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த உலகத்தை உங்களால் கற்பனை பண்ண முடியுமா?
1: கண்டிப்பாக இல்லை.
0: டெய்லி உங்களுக்கு இதே தான் வாழ்க்கையாக இருக்கு.
1: ஆமாம், வாழ்க்கைங்கிறத விட அது இல்லைன்னா ஒரு ஒரு எம்டினஸ் இருக்கு. அது மியூசிக் இல்லைன்னா கண்டிப்பாக, மியூசிக் இல்லாதவங்க அவங்க நான் நினச்சி பார்க்க முடியல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு.
0: ஒரு இசை கலைஞரோட வெற்றி அப்படிங்கிறது வந்துட்டு எதுவாக நினைக்கிறீங்க? மக்களோட கைத்தட்டல் தான் உங்களுக்கு வெற்றியா, இல்லை ஒரு பாட்டை வந்து நான் பர்ஃபெக்டாக வாசிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து முக்கியமாக இருக்கா, எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்?
1: இல்லை பர்ஃபெக்டாக வாசிக்கிறோம், அது அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுன்னா அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும்.
0: ஓகே சார். ஓகே. புதுசாக கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ஆ, அந்த டெடிக்கேஷன் கண்டிப்பாக வேணும். சும்மா ஒரு பேரண்ட்ஸ் கம்பல்ஷனுக்காக இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க, இப்போ நிறைய கோயம்புத்தூர்லேயே நிறைய சென்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ட்ரினிட்டி சென்டர், லண்டன், ராயல் காலேஜு.
0: ஓகே.
1: ஸோ அவங்களாம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் நல்லா நிறைய பேர் இப்போ இன்வால்வ் ஆகிருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணால் மியூசிக்கில் நல்ல பெரிய ஸ்கோப் இருக்குது கண்டிப்பாக.

0: இப்போ ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கான ரொம்ப முக்கியமான அவசியமான குணம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க ஒரு மியூசிஷியனாக?
1: மியூசிஷியனாக நிறைய சொன்ன மாதிரி நான் நிறைய லேர்ன் பண்ணணும் மியூசிக்கில்.
0: ஓகே,
1: ஒரு ஸ்டேஜ் பியாண்ட் இன்டர்மீடியட் லெவலுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். பட் மியூசிக்கில் ஒரு லெவல் அச்சீவ் பண்ணணும்.
0: ஓகே,
1: அது பண்ண பிறகு தான் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக முடியும்.
0: ஓகே சார், நீங்கள் மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரகசியமாக ஏதோ ஒரு பழக்கம், இது இது பண்ணிட்டு தான் போவேன் இப்படி தான் எனக்கு ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா?
1: இல்லை அதெல்லாம் இல்லை.
0: ஒழுங்காக
1: மைண்டு கண்டிப்பாக
0: செட்
1: ஆயிரும் ஆன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே.
0: கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கா?
1: அந்த அந்த டைமில் எனக்கு வேறு எதுவுமே தோணாது.
0: ஓகே சார்,
1: அந்த சாங் டெலிவரி எப்படி பண்ணுறோம்,
0: ஓகே,
1: டோட்டல் கோஆர்டினேஷன் எப்படி வரணும், 100% எஃபோர்ட் போடுவோம், ஒரு 80-90 வந்தால் பெஸ்ட்.
0: சூப்பர், நிறைய நல்ல நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க நம்ம நச்சின நாள் பாயிண்ட் பகுதியில். நிகழ்ச்சியை நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு தடவை ஏதோ ஒரு பாடல் வந்து எங்களுக்காக ஒரு வாசித்து காட்ட முடியுமா?

0: சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கு நம்ம ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் சேனலுக்கு இங்கே நம்ம ஸ்டுடியோக்கு வந்து நம்மளோட நச்சின நாலு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாக அவரோட இசை திறமையை வெளிப்படுத்தி நம்மளோட நேயர்களையும் நம்மளையும் மகிழ்விச்சார் திரு ரமேஷ் அவர்கள். சார்
1: சொல்லுங்கள்,
0: என்ன சொல்ல விரும்புறீங்க? லாஸ்ட்டாக நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: இந்த நிகழ்ச்சியை கேட்குற அனைவரும் அவங்க குழந்தைங்கள மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்க வச்சு,
0: ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது
1: ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது வோக்கல் சிங்கிங் ஏதோ ஒன்று பர்ஃபெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இதனால் அவங்க கரிக்குலர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.
0: ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு நம்மளோட அழகாக நிறையா வாசித்து நிறைய பேசி நம்மளோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட திரு ரமேஷ் அவர்களுக்கு மிக மிக நன்றி. நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு.

0: எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 8:50 சைபாலன் இன்று ஒரு தகவல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.

உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6:01. FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல இனி கேட்கலாம் பூஞ்செண்டு.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல நம்ம கேட்டுட்ருக்கோம். இது பூஞ்சேண்டு நிகழ்ச்சியில் இப்போ நம்மளுடைய எஃப்எம்ல வந்து வரக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். இன்று இரவு 7:25 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7:32 தென்னைக்கல் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் கொடுக்கிறாரு ஐநா விருது பெற்ற விவசாயி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். நாளை 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 6:05 சான்றோட் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக, 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 வசந்த எல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடைய நேர்முகம் இருக்கு, கேட்காம இருக்காதீங்க. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பாகுபாடுகள் குறித்து, பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள். மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல், நூலக அறிவியல் படிப்பு குறித்தும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். அடுத்து தொடர்ந்து இரவு 7:32 இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் சி கற்பகம் அவர்கள். இரவு 9:15 மயில்மாக் சம்பாரவையின் நட்சத்திர மயிலிறகு, நாளைய நட்சத்திரம் நடிகை சாவித்ரி.

0: ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
0: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலையா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நேரம் மாலை 6:13. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல பூஞ்செண்ட் நிகழ்ச்சியில நம்ம கேட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சென்னை மெத் சென்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வெதர் ரிப்போர்ட் பத்தி பார்க்கலாம். நம்மளுடைய கோயம்புத்தூர் பொறுத்தளவுல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்குங்க. திருப்பூர்ல அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். ஈரோட்ல அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும். சேலம்ல அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. பாலக்காடு பொறுத்தளவுல அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு. பாலக்காட்டுல சில பகுதிகளில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஊட்டிய பொறுத்தளவுல அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சம் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகி இருக்கு.

0: பட்டின பிரவேசம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார.

எங்கம்மா சபதம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். விஜயபாஸ்கர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். இப்போ நம்மளுடைய கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ, கிராஸ் கட் ரோடு, மில் ரோடு, குட்செட் ரோடு, அதுக்கப்புறமா அவினாசி ரவுண்ட்னா பார்க்கேட் ரோடு, ரைஸ்கோஸ் ரோடுங்க, மேட்டுப்பாளையம் ரோட்லயும்

டிராஃபிக் அதிகமாக இருக்குது. வடவள்ளி, அதுக்கப்புறமா நம்மளுடைய மேம்பாலங்கள்லையும் ஜிடி நாயுடு மேம்பாலம், அங்கேயும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதா போட்டிருக்கு. ராஜவீதி, வைஷால் வீதி, ஒப்பனுக்கார தெரு, இந்த இடத்துலலாம் எப்போவுமே இருக்கிறத விட இந்த பீக் அவர்ஸில் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குங்க. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி ரோட் ரூல்ஸ்ன்றது நமக்காகத்தான், நாம் ஃபாலோ பண்ணுறணும் அப்படின்றதுக்காகத்தான். FM Rainbow கிட்டே என்ஜாய் பண்ணுங்க, ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க.

0: நடந்தாலும் அவையாவும்
1: நேரம் மாலை 6:21:22. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல பூஞ்சென்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். கேட்ட பாடல் அலைகள் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி ஜெயச்சந்திரன் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். இனி கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திற்காக சங்கர் கணேஷுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது பாடலாசிரியர் புலமை பித்தன்.

0: தியாகம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இளையராஜாவுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் பாடியது கண்ணதாசன் பாடலாசிரியர். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் பியூட்டிஃபுல்லான 70s கூட பூஞ்செண்டு. இன்னும் சில நொடிகள்ல கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உற்பத்தி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமைக் கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்

0: பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இது வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல்கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை இன்று தமிழக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும்

0: தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பலை வீசக்கூடும். மேலும் நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பலை வீச வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியினர் சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கூட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷார்ஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 6:41 எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடைக்குள்ள வந்தாச்சு. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக்ங்க நம்ம பேச போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேத்து ரொம்ப கொஞ்சம் சீரியஸான ஒரு டாபிக்ல போச்சு, இன்னைக்கு ரொம்ப ஃபன்னான ஒரு டாபிக்ங்க உங்களுக்காகவே. ஸோ நீங்க வந்துட்டு வாழ்க்கையில இந்த ஒரு நாள பெரும்பாலானோர் வந்து நம்ம கடந்து தான் வந்திருப்போம். அந்த நாள்ல கொஞ்சம் பயம், கொஞ்சம் வெக்கம், கொஞ்சம் தயக்கம், இப்படி எல்லாமே கலந்த ஒரு கலவையா அந்த நாள் வந்து நமக்கு இருந்திருக்கும். என்ன அது, எந்த நாள் அப்படின்னா, பொண்ணு பார்க்க போறேன். எஸ், பொண்ணு பார்க்க போன அனுபவங்களை வந்துட்டு நீங்க கூட பகிர்ந்துக்கலாம். இல்ல ஏங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னா, பொண்ணு பார்க்க வந்தாங்க இப்படி கூட நீங்க மாத்தி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஃபன்னா ஜாலியா இந்த நேரம் வந்து நம்ம வந்து கடக்க போறோம். டீ வந்துட்டு அப்படியே ஆத்திக்கிட்டே டீ கடைக்குள்ள சூப்பரான பாட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில நீங்க பேசணும் அப்படின்னா 0422 அப்படின்ற கோயம்புத்தூரோட மூணு இணைப்போடு 2316312 இன்னொரு நம்பர் 2317046 நம்ம நிகழ்ச்சியில் பேசுறதுக்காக யாரு காத்துட்டு இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நேத்து பேசினவங்க அதுக்கப்புறமா காலையிலேருந்து நிறைய நேர்கள் வந்து பேசிட்டு இருப்பீங்களே, அப்போ வந்துட்டு இந்த கிராமஃபோனும் 103 பாட்டு கேட்டீங்க, இது உங்கள் சாய்ஸ்ல பாட்டு கேட்டீங்க, அந்த நேர்கள் எல்லாமே கொஞ்சம் ரேடியோல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, மற்ற நேர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் சரிங்களா. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், டீ கடைக்குள்ள வந்தாச்சு. வணக்கம்,
1: ஈரோடு
0: சூரம்பட்டி
1: வரசு.

0: இல்லம்மா.
1: அப்படிங்களா, சரி பரவாயில்லைங்க, சொல்லுங்க. பொண்ணு பார்க்க போனீங்களா?
0: எங்கம்மா
1: பொண்ணு பார்க்க போனீங்களா? நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து கேட்டீங்களா?
0: இல்லம்மா, இப்ப எங்க ஆன்லைன்ல கேக்குறப்ப எனக்கு இப்பதான் வந்திருக்குது. சொன்னீங்களா பேசிடுவேன்.
1: சரி பரவாயில்ல, சொல்லுங்க. பொண்ணு பார்க்க போறேன்.
0: எங்கம்மா பொண்ணு பார்க்க போனேன்? ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன்.
1: சரி,
0: அவங்க பொண்ணு செட் ஆயிட்டு கல்யாணம் பண்ணிட்டமா.
1: மத்தவங்களா
0: சொல்லுவாங்கம்மா, நான் நாலு பொண்ணு பார்த்தேன், அஞ்சு பொண்ணு பார்த்தேன், இங்க பார்த்தேன், அங்க பார்த்தேங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கோபம் வரும். நாம ஒரே பொண்ணு பார்த்து ஒரே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு, நாமளும் போய் பொண்ணு பார்த்துருந்தோமா, பச்சி ஜொச்சி எல்லாம் கொடுப்பாங்கிறாங்களே, இதை சாப்பிட்டு வந்திருக்கலாம். நானும் நாலு பொண்ணை பார்த்தேன், இவ அழகா இருந்தாங்க அப்படி இப்படி எங்க வீட்டுக்கார மாட்டு சொல்லலான்னு பார்த்தா அந்த வாய்ப்பு இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கலம்மா.
1: சரி, உங்க வீட்டுக்காரமா வீட்டுல வந்து கொடுத்துருப்பாங்கல்ல பஜ்ஜியும் ஜொச்சியும்?
0: எல்லாரும் பக்கத்து விட்டுதாமா, பக்கத்துலயே இருந்தனால அத பச்சி ஜொச்சில ஒண்ணு தெரியல.
1: அப்ப நீங்க பொண்ணு பாக்கல இல்லையா?
0: என்ன வந்து நாங்க சேலத்துல இருந்து வந்து பாத்தாங்கன்னு சொல்லுவா அப்படி எனக்கு அப்படியே கோவம் வரும் நாமளும் தான் இருந்தோம் பொண்ணை சும்மாவது பாத்துருக்கலாமே நம்ம அப்படியே விட்டுட்டுமே அப்படின்னு இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றதுமா அப்படியே பாத்துருக்கலாம் அதனால நீங்க இந்த தலைப்பு சொன்னது எனக்கு டக்குன்னு அந்த ஐயோ பொண்ணு பாக்குறது நிறைய சொல்லும் போது எனக்கு இதுதாங்க இங்க பிள்ளைகிட்ட கூட சொல்லுவேன் பாருமா ஒரே ஒரு பொண்ணு பார்த்தோம் கொம்மா பார்த்தோம்
2: இல்லை இப
1: இல்ல சந்தோஷமா கோவமா ஆதங்கமா?
0: இல்லம்மா இல்ல இல்லம்மா, இன்னும் ரெண்டு மூணு பாட்டு இருந்தா சொல்றதுக்கு நல்லா இருக்குமே, ஏதுவா இருக்குமே.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் பொண்ணு பார்க்க போறேன் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், கவுண்டம்பாளையத்துல ரமேஷ்ங்க.
1: சொல்லுங்க ரமேஷ்.
2: ஹலோ,
1: கேக்குதுங்களா? கேக்குது எனக்கு, சொல்லுங்க.
2: பீப் பீப் சவுண்ட் கேக்குதுங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நான் சொல்றீங்களா? அப்படியே
1: எஸ், நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க.
2: ஹலோ, கேக்குதுங்களா?
1: அச்சச்சோ, என்ன ஆச்சு? சரி பரவாயில்ல.
3: மாப்பிள புடிக்கல அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு வாந்தி ஆகுது, வகுத்துல போகுது அப்படிங்கிறாப்புல ஒரு தயக்கம் இருந்ததுங்க. அப்புறம் உட்கார வச்சு பேசி நேரத்தெல்லாம் பாக்காத இன்னைக்கு வந்து திறமையான பையங்க தான் வேணும், இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க.
1: சரிங்க.
3: அந்த டைம்ல கொஞ்சம் குழம்பி போயிட்டாப்புல என் தங்கச்சி, அது கூட இருந்து ஆறுதல் படுத்தனு கட்டி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யாரு பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். வணக்கம், இன்னைப்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
4: வணக்கங்க.
1: யார் பேசுறீங்க?
4: எஸ் ஐயம்பாளையத்துல இருந்து கருணாகரன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க கருணாகரன். ரேடியோ வால்யூம் குறைச்சுக்கோங்க.
4: குறைச்சிட்டேன் குறைச்சிட்டேன். நான் பொண்ணு பார்க்க போகும்போதுங்க பஜ்ஜி சஜ்ஜியெல்லாம் கொடுத்தாங்க.
1: சரி, இந்த பஜ்ஜி சஜ்ஜிய விட்டு கொஞ்சம் இப்படி வாங்கல.
4: ஆனா வீட்டுக்குள்ள போகும்போதுங்க அவங்க நிலவு வந்து படாரம் நினைச்சதுங்க.
1: அச்சோ,
4: தலையில அதே ஒரு இதா இருந்ததுங்க. புது அனுபவமா இருந்தது.
1: அப்ப உங்க அம்மா எதுவும் சொல்லலையா?
4: ஒண்ணும் சொல்லீங்க.
1: சரி,
4: அதான் பரவாயில்ல நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பொண்ணு, ஒரே பொண்ணுதான் பாத்துங்க, அது கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க.
1: சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கோங்க. நீங்களும் பேசலாம். தொடர்ந்து கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் டீ கடையில் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் இந்த டாப்பிக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அதை ஏன் கேட்குறீங்க அமணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. கேட்கலாம் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க. வணக்கம்.
1: நீங்கள் மாலை வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சொல்லுங்கள் சந்திரசேகர், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. கேட்குதுங்களா?
1: ஆ கேட்குதுங்க, கேட்குதுங்க.
0: பேசுங்க.
1: பொண்ணு பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து ஒரு மலர் நினைவுங்க.
0: சரிங்க.
1: எனக்கு வந்து 1997 பொண்ணு பார்க்க போனாங்கம்மா. இதே ஆணி மாசம் கடைசி டேட்டுங்க. பொண்ணு பார்த்தது ஒரு பொண்ணுங்க. இந்த மாதிரி எங்க அத்தை வந்து என்ன சொல்லிச்சு, இந்த மாதிரி எங்க அம்மாவோட போன் பண்ணி அப்பாட போன் பண்ணி சொல்லி பாப்பா வந்து வரும்போது கேக்குறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு. நானே எங்க அம்மா எப்பா எல்லாம் பூ எல்லாம் வாபம் வாங்கி பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. டேட்ல ஆவணி பாருங்கன்னு சொல்லி கல்யாணம் டேட்டை வந்து பிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அப்புறம் மண்டபத்துக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க. அப்புறம் திரும்ப ஆவணி மாசம் வந்து அந்த பொண்ணு இல்லைன்ட்டாங்க. நான் வந்து நான் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு

0: அவங்களுடைய தங்கச்சி பிள்ளைய கேட்டாங்க, உடனே குடுக்கறேன்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா, பொண்ணு மட்டும் தான் நான் கொடுப்பேன், வேற எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க.
1: சரி, அடுத்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க.
0: எனக்கு வந்து அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு இருக்கு, வந்து கல்யாணம் பண்ணியாச்சுங்க.
1: எவ்வளவு வருடங்கள் ஆகுது திருமணம் ஆகி? என்னங்க,
0: ஹலோ,
1: எவ்வளவு வருடங்கள் ஆகுது திருமணம் ஆகி உங்களுக்கு?
0: 28 வருஷம் ஆச்சுங்க, 29 ஆச்சுங்க.
1: எதிர்பாராம நடந்த ஒரு விஷயமா மாறிடுச்சு இல்லையா? என்ன சொல்றாங்க நேர்கள் எல்லாருமே அப்படின்னு கேக்கலாம். வணக்கம், யாரை இங்க பேசுறீங்க? வணக்கம். ஓகே, 04-2-2 அப்படின்ற கோயம்புத்தூரோட முன்னிணைப்போடு 2-3-1-6-3-1-2-2-3-1-7-0-4-6 இந்த எண்கள்ல பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வணக்கம், சொல்லுங்க, யாரை இங்க பேசுறீங்க? ஓகே, லைன்ல ஏதோ இஷ்யூ இருக்குங்க. சரி, பரவாயில்ல, அடுத்த ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மருதமலையில இருந்து தேன்மொழி மேடம் பேசுறேன் மேடம்.
1: தேன்மொழி அம்மா, நேத்து பேசுனீங்க இல்லையா?
2: ஆமா பேசுறேன்
1: மேடம். ஓகே மேடம், பரவாயில்லங்க, ஒரு நாலு நாள் கழிச்சு பேசலாம் சரிங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம வாட்ஸ்அப்லயும் நிறைய நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு பார்க்க போன அந்த அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, சொல்லலாம், யாரு? வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம்,
1: சொல்லுங்க.
3: வணக்கம், திருப்பூர்ல இருந்து பாப்பநாயக்கன் வந்து திருமூர்த்திங்க.
1: சரிங்க,
3: வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப வரவேற்கிறேங்க, ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது,
1: சந்தோஷங்க.
3: முன்னாடி தாமரைச்சந்திரன் சார் இருக்கும்போது வந்து ஊர் சுத்தலாம் வாங்கன்னு சொல்லி இந்த டயத்துக்கு அந்த நிகழ்ச்சி வச்சிருந்தாருங்க.
1: சரிங்க,
3: ரொம்ப நாளைக்கு மேடம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க அந்த நிகழ்ச்சி. பரபரப்பா நல்லா
1: இப்ப நம்ம டீ கடைக்குள்ள வந்துட்டோம் சொல்லுங்க.
3: அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க,
1: சந்தோஷங்க, சொல்லுங்க.
3: பொண்ணு பார்க்க போறேன்னா, நான் இப்பதான் பொண்ணு பாத்துட்டு இருக்கிறேங்க. இனிமேல்தான் கல்யாணம் முடிச்சுடுங்க.
1: சூப்பருங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
1: ஓகே, ரொம்ப வெக்கத்தோட சொன்னாரு, இப்பதாங்க பொண்ணு பார்க்க போறேங்க, இதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்க போகுது கல்யாணம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வணக்கம், யாரைங்க இருந்து பேசுறீங்க? சூப்பர், லிஸ்னர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பிஸியா, ஸோ அட்டன் பண்ணிட்டு பேசாம இருக்கிறீங்க, அதுதான் ஏன் அப்படின்னு தெரிய மாட்டேங்குதுங்க. வணக்கம், கேக்குதுங்களா? சூப்பர். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான பெண் பார்க்கும் அனுபவம் எல்லாமே இருக்கும். அதாவது பொண்ணை மாற்றி பார்த்துருப்பாங்க, அக்காவுக்கு பதிலாக தங்கச்சியை பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி வீடு இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்கு போய் நுழைஞ்சு பார்த்துருப்பாங்க பொண்ணை. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். கேட்கலாம், யார் என்ன சொல்கிறாங்க? வணக்கம்,
4: ஹலோ, இருக்கேங்க மேடம்,
1: சொல்லுங்க, யாரைங்கிருந்து பேசுகிறீங்க?
4: நான் தென் பொன்மணியிலேருந்து தேனா மணிகண்டன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும் மணிகண்டன். இதுக்கு முன்னாடி எப்போங்க பேசுனீங்க?
4: நான் பேசி கூட ஒரு மாசம் ஆச்சுங்க மேடம், லைனே கிடைக்கிறது இல்ல.
1: அப்படிங்களா, சரி சொல்லுங்க.
4: சுவாரஸ்யமான தகவல் கேட்டிருக்கீங்க மேடம், பொண்ணு பார்க்க போறப்ப. எனக்கு வந்துங்க 2004 June 23 கல்யாணம் நடந்துச்சுங்க. அதுக்கு ஒரு 2 months முன்னாடிதான் நான் பொண்ணு பார்த்தேன். எப்படின்னு, அது ஒரு நாள் சனிக்கிழமைங்க, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தாங்க, பிரியப்பா பொண்ணு. இந்த மாதிரி நான் ஜாதகம் வேற ஒருத்தருக்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேங்க, என்னடான்னு சொல்லி கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்து சொன்னால் போனதுமே என்னோட ஜாதகத்தை எனக்கே காட்டினாங்க. என்ன நம்ம கையெழுத்து மாதிரி இருக்கேன்னு பண்ணல, இல்லை இந்த மாதிரி ஒன்று இதாக இருக்குது பார்க்குறேன்னா சரி. நாங்கள் அது மாதிரி சனிக்கிழமை கரெக்டாக 5:30 என் மனைவி நாகமணியை கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்த்தங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருந்துச்சுங்க. பார்த்துட்டு வந்து எங்கள் அம்மாகிட்டே எங்கள் சித்தப்பா கிட்டேயில சொன்னாங்க, சரி போய் பார்க்கலான்ட்டு மறுநாள் திங்கக்கிழமை போய் பார்த்தோம். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுங்க. ஆவணி மாசம் திருமணம் நடந்து இன்னைக்கு 22 முடிஞ்சு 23rd வருஷம் நடக்குதுங்க. நல்லாதான் இருக்கிறேங்க,
1: நல்லா இருக்கணும்,
4: பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து. ஏன்னா திடீர்னு போய் பார்த்ததுங்க, சும்மா எதாச்சியே புடவை கொண்டு போயிருந்தேன் சவுக்கட்டு பாளையத்துக்கு, அங்கதான் பொண்ணு, அவங்க ஊர் அங்கதாங்க. அது பார்த்தது இன்னும் மறக்க முடியாத நினைவுகளா இருக்குதுங்க.
1: சூப்பருங்க, ரொம்ப அழகான தருணங்கள் எல்லாமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய நேயர்கள் வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடைக்குள்ள நம்ம இன்னைக்கு இருக்கோம். பொண்ணு பார்க்க போறேன் இந்த டாபிக்ல தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்ல நிறைய நேர்கள் பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க, பகிர்ந்துட்டு இருக்காங்க. நான் பொண்ணு பார்க்க போனது பாத்தீங்க அப்படின்னா, பொண்ணு பார்க்க போறப்போ பொண்ணு காஃபி கொண்டு வந்தாங்கங்க. வர்ற வழியில ஒரு சேர் இருந்துச்சு, அந்த சேரை ஒரு மிதி மிதிச்சுட்டு வந்தாங்க. அப்பவே நான்

0: வச்சுருந்துருக்கணும், கல்யாணமும் பண்ணிட்டாங்க, இப்போ சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பட் அவருடைய பேரை வந்து மிஸ் பண்ணிட்டாரு டைப் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் பேரையும் சேர்த்து அனுப்புங்க, உங்கள் ஊரோட சேர்த்து. ஜெயகாந்த் ஃப்ரம் கணபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடம், நான் வந்து என் மச்சானுக்கு பொண்ணு பார்க்க போனேங்க. படையப்பா படத்தில் வரும் பார்த்தீங்களா ஒரு காமெடி சீன், அதே மாதிரி தாங்க நடந்துச்சு. அதாவது என்னோட சட்டையை அவருக்கு போட்டு விட்டுட்டு மாப்பிள்ளை இவர் தான், மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை மட்டும் என்னது, அந்த மாதிரி தாங்க நிறைய அன்னைக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப அழகான தருணங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா. முதல் முறையாக வந்து இரண்டு பேர் வந்து பார்த்துக்க போகிறாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இதுக்கு முன்னாடி பரிச்சயமே இல்லாத ஒரு முகங்களாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இவங்களுக்கும் இவங்களும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்துட்டு இருந்துக்கவே மாட்டாங். யாருமே யாரையுமே வந்து பார்க்காத முகங்களாவே இருக்கும். சில பேர் வந்து பெண் வீட்டார் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம மாப்பிள்ளை சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருப்பாங்க. சில பேர்ல நிறைய அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். என்னங்க இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்களா, இந்த பழம் இப்படி இருக்கு, இந்த காய் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லணுமே, அதாவது கேப் ஃபில் பண்ணணுமே அப்படின்னு சொல்றதுக்காகவே ஏதாவது சொல்லுவாங்க. ஓகே, மதுக்கரையில இருந்து பெரியசாமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் போனதுக்கு அப்புறம் தாங்க பொண்ணு வந்து அவருடைய அப்பா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாரு, கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேசுறதுக்காக ஒரு நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராதாகிருஷ்ணன் சுல்தான்பேட்டையோடீங்க.
0: யாருங்க?
1: சுல்தான்பேட்டையோட ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க.
1: ஒண்ணு இல்லைங்க, நம்மளுக்கு 1996 கல்யாணம் பண்ணிச்சுங்க.
0: உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருந்திருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சா, நீங்க வரமாட்டேன்னு சொன்னாரே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு
1: அப்படித்தான் ஓடிட்டாங்க வீட்டுக்குள்ள. ஆமா,
0: சரிங்க, நன்றி நன்றி. அவருடைய சிரிப்புலயே வந்துட்டு அவ்வளவு சந்தோஷம் தெரியுது, சூப்பர்ல. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யாரு பேச காத்துட்டு இருக்காங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லி இனிவயது அங்கேரி வாழையும் தங்கராஜிங்க மேடம்.
0: தங்கராஜ் ஐயா சொல்லுங்க.
2: நீண்ட நாள் கழிச்சு பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நான் திருமணம் வந்து எல்லா பக்கம் பாத்துட்டு இருந்தேங்க மேடம். கடைசியில் பார்த்து அக்கா உள்ள பவானியிலேயே அசெக்ட் ஆகி போச்சு. இது 25 வருஷம் ஆச்சு இது வரை.
0: பெண் பார்க்க போனீங்களா இல்லையா, என்னதான் சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருந்தாலும் பெண் பார்க்கிற படலம் அப்படின்றது கண்டிப்பா வச்சிருப்பாங்க இல்லையா. நன்றி நன்றி. ஓகே, ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு அழகான பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல டீ கடைக்குள்ள நம்ம இருக்கோம். நேரம் மணி 7:10 ஆயாச்சுங்க. சோ நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன் இந்த டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கோம். யாரை எங்க இருந்து பேசுறான்னு கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் கேரளா மாநிலம் கொளிஞ்சாம்பாறை இருந்து சைஃபுதீன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சைஃபுதீன்.
1: நான் வந்து போட்டு பாலக்காட்ல
0: ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, அப்பதான் நீங்க பேசுறது நல்லா கேக்கும் எல்லாருக்கும். வந்தாச்சுங்களா?
1: பாலக்காட்ல பொண்ணு பார்க்க போறேங்க.
0: சரிங்க.
1: அது ஒரே வீதியில ரெண்டு பொண்ணை பார்த்தோம்.
0: எத்தனை பொண்ணு?
1: ரெண்டு பொண்ணு.
0: சரிங்க.
1: ஒரு பொண்ணை பார்த்ததுல எல்லாத்துக்கும் தெரியாது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இங்க விசாரிக்க வந்தாங்கல்ல, அப்போ நாங்க ரோட் சைட்ல கேசட் போட்டு வித்துட்டு இருந்தேன்.
0: சரிங்க.
1: 1988 நடந்த கதைங்க.
0: கதையல்ல நிஜம். கதையல்ல நிஜம் இது, சொல்லுங்க.
1: 1988 ஆடியோ கேசட் ரோட் சைட்ல போட்டு வித்துட்டு இருந்தேன். அப்ப அவங்க வந்து பாத்து விசாரிச்சல மாப்பிள்ளை எல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனா அவரோட வியாபாரம் ஒண்ணும் சரியில்லை, பிடிக்கல. ரெண்டாவது போட்டு பாத்துருந்தோம். அவங்க வந்து விசாரிச்சு விசாரிச்சப்போ நானும் அதே வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தேன், ரோட் சைட்ல போட்டு கேசட் வியாபாரம். அது பிடிக்கல. மூணாவது பொண்ணை பார்த்தேன், அதே வீதிகள் எல்லாமே அச்சினா பேரு. அவங்களை பார்த்து புடிச்சு போச்சு, கல்யாணம் ஆச்சு. அவங்க தொழில ஒண்ணு பெருசா பாக்கல.
0: இன்னைக்கு
1: வந்து போட்டு என்னோட அச்சினா வந்த பின்ன சொந்தமா தரிசு வீடு கட்டினேன், காரு வாங்கினேன். மூணு பசங்க.
0: சூப்பருங்க.
1: ஒருத்தனுக்கு 37 வயசாச்சு, ஒருத்தனுக்கு 30 வயசாச்சு, ஒருத்தனுக்கு 25 வயசாச்சு. மூணு பையனு தான்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா வந்துட்டு அவருடைய அனுபவத்தை வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. ஓகே, நிறைவா ஒரு நேயரை கேக்கலாமா? வணக்கம், யாரைங்க பேசுறீங்க? வணக்கம். பைக் ஓட்டிட்டு இருக்கீங்களோ? டேபிள் ஃபானுக்கு பக்கத்துல இருக்கீங்களா? சொல்லுங்க.
2: நான் போத்தனூர்ல இருந்து கிருஷ்ணன் பேசுறேங்க.
0: சரிங்க.
2: நான் வந்து மொத்தம் வந்து மூணு பொண்ணு பாக்க போனங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க.
2: மூணு பொண்ணு பாக்க போனாலும் ஃபர்ஸ்ட் போன பொண்ணு கூட வந்தவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ரெண்டாவது பொண்ணு வந்து அதுவும் வந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் எனக்கு

0: இஷ்டம் இல்லாம மூணாவத ஒரு பொண்ணு பாக்க போனங்க. அவங்க பேரு இதெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் போய்தான் அங்க போய் பேர் கேட்டங்க. பேர் கேட்டதுக்கு தான் கலாவலின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்ப கல்யாணம் முடிஞ்சு 29 வருஷமும் ஒரு மாசமும் ஒரு நாள் ஆட்டுங்க. ஓகேங்களா மேடம்,
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக வந்துட்டு எல்லா டேட்டாவும் வந்து அவர் ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கேட்டாலும் அந்த சாங்ஸ்ல எல்லாமே வர்ற மாதிரி பரம்பரை பாட்டை பாட சொல்றது, அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூணு விஷயத்தை வச்சு பாட்டு பாட சொல்றது, பொண்ணு அழகா நடக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வர சொல்றது, பாட சொல்றது, ஆட சொல்றது, சமைக்க தெரியுமான்னு கேட்கறது, இதெல்லாமே மொதல் எல்லா பொண்ணுக்கிட்ட மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டு பேருமே, அதாவது ஆணும் பெண்ணும் இரண்டு பேரும் இரண்டு பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க அப்படின்றதா மறுக்க முடியாத உண்மை. ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க டீ கடை நிகழ்ச்சியில். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீங்களும் காத்துருங்க. இது FM Rainbow 103 FM இன் டீ கடை.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நாளை காலை 6:50 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிப் பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார்.

0: நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நான் எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க முத்தத்தில நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறது ஈரக்கழிவு, ஈர இல்லாத கழிவுன்னு 113 அவுட் சோர்சிங் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் எம்சிசி ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு பெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றிடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரித்து சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரித்து வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவு மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
0: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்கு இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாத ரத

0: யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்திரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின்போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் இடையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரல்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: என்றும் நீங்கள்
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 26 வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப் எம் ரெயின்போ 103, நேரம் 7:25. நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். இனி தொடர்வது உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி, அதிக விலை 18,555, குறைந்த விலை 12,399. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,936, குறைந்த விலை 11,590. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலி அதிக விலை 19,150, குறைந்த விலை 12,589. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,889, குறைந்த விலை 11,529. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 18,499, குறைந்த விலை 15,869. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,969, குறைந்த விலை 14,599 விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். திருப்பூர் விற்பனைக்குழு முதுநிலை செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மின்னணு தேசிய வேளாண் சந்தை இநாமில் இன்று நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் தேங்காய் கொப்பரை முதல் தரம் கிலோ 1க்கு ரூபாய் 153.15 முதல் ரூபாய் 139.15 வரையும், இரண்டாம் தரம் கிலோ 1க்கு ரூபாய் 138 முதல் ரூபாய் 120 வரையும் இநாம் இணையதளத்தில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஏலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு விற்பனை கூட கண்காணிப்பாளர் அலைபேசி எண் 944-39-62-834. மீண்டும் அலைபேசி எண் 944-39-62-834 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வானிலை அறிக்கை.

வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடி வார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உயிர் பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கிவிடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாளியில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் டெய்லி அப்டேட்ஸ் ஆன் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் 2026 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: சென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற விவசாயி, கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, அண்மையில் திருச்சி தனியார் கல்லூரியில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பாக தென்னிந்திய பழங்கள் திருவிழா மற்றும் உணவு காடு வளர்ப்பு குறித்த கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதுல நம்ம கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள் கலந்துகிட்டு எப்படி அவர் தன்னோட மண்வளத்தை பெருக்கினது மூலமா ஆண்டு முழுவதும் சத்தான காய்கறி பழங்களை உற்பத்தி பண்றாரு அப்படிங்கறத அவர் சொல்லவே கேட்கலாம்.
1: இயற்கை வேளாண் பண்ணை சார்பா உங்க எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். 2009 தட்டு தடுமாறி தென்னை விவசாயம், லாபம் இல்லை நஷ்டம் இல்லை, லாபம் வந்துச்சுன்னா மறுபடியும் நஷ்டம், நஷ்டமாக இருந்ததுன்னா தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த விவசாயம் பண்ணணுமா வேண்டாமான்னு ஒரு கேள்விக்குறி. இப்போது தென்னை விவசாயம் பற்றி தெரியும், இன்றைக்கி ரேட் ரொம்ப கீழே போயிடுச்சு, இந்த மாதிரி கிராஃப் வந்து அப் அண்ட் டவுன் எப்பயுமே இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில் 2009 இதுக்கு ஏதாவது விடை இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது காவேரி கூக்குரல் மண் காப்போம் இயக்கத்திலிருந்து ஒரு டீம் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா 2009 இன்னைக்கு 17 ஆயிருக்கு. இந்த 17 வந்து ஒரு கையை பிடிச்ச ஒரு குழந்தையை கூப்பிட்டு போகிற மாதிரி எல்லா கைட் பண்ணி அதுக்கு தேவையான எல்லாமே பண்ணியிருக்காங்க. அடிப்படையாக வந்து இந்த 2009 வந்து இதுக்கு காரணம் மண் தான் அப்படிங்கிறது அந்த விஞ்ஞானம் எனக்கு தெரியாது. ஏதோ வெள்ளையாக போட்டோம்னா அது காய்க்குது, அது அதிகமாக காய்க்கணும்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடணும், அது கூட என்னென்னமோ சேர்த்தணும் என்னென்னமோ சேர்த்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சதே வழியும் மண் வளமாகணும் அப்படிங்கிறது தெரியல. டாக்டர் செல்வராஜன் சார் டைரக்டர், அந்த ஃப்ரூட் டைரக்டர் ஷேர் பண்ணாங்க, 1 கிலோ யூரியா போட்டு 50 கிலோ கோதுமை எடுத்தாங்களாமா, இப்போ அதே 1 கிலோ போட்டு 5 கிலோ கோதுமை போயிருச்சு எடுக்கிறாங்க, மண் வளம் கீழே போயிருச்சு, 0.2 கீழே இருக்குதுங்கிற ஒரு பெரிய இதையை சொன்னாங்க. இதுதான் வந்து எனக்கு ஆரம்பத்தில் சொல்லும்போது எனக்கு அது புரியல, அந்த மண் வளத்தை வந்து எப்படி அதிகம் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், அதை ஸ்பீடாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து கொடுத்தாங்க. அந்த விஞ்ஞானத்தை கொடுத்து 2009 ட்ராவல் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் அதை அறிமுகப்படுத்தி இப்போ வந்து ஒரு உங்கள் முன்னாடி நான் ஒரு விவசாயி, சாதாரண விவசாயி, கோயம்புத்தூர் விவசாயி, அவனை கொண்டு போய் ஐநாவில் நிறுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த கோப்பம் இயக்கத்துக்கும் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பூமி வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்திருக்காங்க, நம்மால் வரையா தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், நம்மால் வரையா எல்லாம் இருந்த பூமி பெரிய ஏதோ சயின்ஸ் வெளிநாட்டிலிருந்தெல்லாம் வரல, இது பாரம்பரிய இயற்கை விவசாயம். நம்மால் வரையா, மாசானப்புகோ, பாலேக்கர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்த கூட இருந்தவங்க, ஃபேமிலியோடு இருந்தவங்க தான் வாலண்டியர்ஸாக இருக்காங்க. அந்த மூலமாக தான் இந்த ஒரு அறிவு வந்து விவசாயிகளுக்கு போயிட்டுருக்குது. இதை நான் அனுபவபூர்வமாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா சப்ஜெக்ட் பெருசாக இருக்குது. அதாவது தென்னை வந்து பெரும் மோனோ கல்ச்சராக இருந்தது, ஓர் பயிர் சாகுபடி முறை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்த காலத்திலையுமே நம்ம ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணவே இல்லை. ஆனால் இந்த ஒரு 60-70 எந்த சூழ்நிலையில் வந்து நம்ம இதை வந்து மாற்றினோம், யார் மாற்றினா என்னன்னு இது வரைக்குமே தெரியல. அந்த ஓர் பயிர் சாகுபடி முறைக்கு வந்ததுலேருந்து தான் இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பயிரையே நம்பியிருக்கிறோம். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, ஒரு மாடு வதச்சாலும் ஒரு மாடு கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா ஒரு வீட்டுக்கு 2 மாடாவது வேணும் அப்படிங்கிறது, ஒரு மாடு கறந்துச்சுன்னா இன்னொரு மாடு வந்து சனையாக இருக்கும். அந்த மாதிரி மாடையவே பார்த்த நம்ம கலாச்சாரத்தில் மோனோ கல்ச்சர் அப்படிங்கிறது யார் உருவாக்குனானே தெரியல. அந்த மோனோ கல்ச்சர் வந்து அந்த தென்னை பயிராக இருந்ததை வந்து எனக்கு நஷ்டமாக தான் இருந்தது. அதுக்குள்ள மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். மல்டி கிராப் மல்டி டயருங்கிறது காமன், அதில் வந்து ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சருங்கிறது ரொம்ப புதுசாக வந்து இருக்குது. எதனால் அப்படின்னா

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை ஆயிடுச்சு, எல்நினோ. எல்நினோவோட காலத்துல இருக்கிறோம். பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. இது எல்லாம் வந்து நாம் உருவாக்குனதுதான், மனிதர்கள் உருவாக்கி இந்த சூழ்நிலையை, கால சூழ்நிலையை வந்து நாம் கெடுத்திருக்கோம். இதுக்கு பரிகாரமா நம்மளே தான் அதுக்கு தீர்வு தேட வேண்டிய சூழ்நிலையில, இந்த மல்டி கிராப் மல்டி டயர் அப்படிங்கிறது ஒரு காமன் சப்ஜெக்ட், அது கூட வந்து மரம் சார்ந்த விவசாயம் அப்படிங்கறத வந்து சொல்லும்போது எனக்கு சுத்தமாவே நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ண முடியும்னு உண்மையிலேயே எனக்கு 2009 நம்பிக்கை இல்லாமல் தான் நான் ஆரம்பிச்சேனுங்க. இருந்தாலும் நான் ஏதோ ஒரு பிசினஸ் இருந்தங்காட்டிக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் தான் நம்ம இதுக்குள்ள இறங்கணும். இந்த மல்டி கிராப் மல்டி டயர்ல வந்து உள்ள தண்ணிக்குள்ள 14 வகையான பயிர்கள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. தண்ணி வந்து பிரதான பயிர் ஜாதிக்காய், மிளகு, டிம்பர் வேல்யூஸ். டிம்பர் வேல்யூல வந்து மகக்கனி, காயா, ஈட்டி, செஞ்சந்தனம், பனானால 7 வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. கருகாப்பில்ல, மஞ்சள், சேனக்கிழங்கு, பாக்கு, ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸ், இந்த மாதிரி வந்து 14 வகையான பயிர்கள் வந்து இந்த 4 தென்னைக்கு நடுவில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேன் ஆஃபி இருக்குது. கருகாப்பிலன்னா அதுக்கு ஒரு கேன் ஆஃபி, மஞ்சள் ஒரு கேன் ஆஃபி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேன் ஆஃபி. இது எவ்வளோ டயாமீட்டர்னு பார்க்க வேண்டியதில்லை. சும்மா நாம் ஒரு கை நாட்டு விவசாயம் நாம் என்ன பார்க்க முடியும்னா, மேலிருந்து சூரிய வெளிச்சம் அடிக்குது. ஏன்னா சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். இந்த சன்லைட் மேலிருந்து வருது, பூமியில் படாமல் என்ன வைக்க முடியுமோ வைக்கலாம். அந்த நிழலுக்கு என்ன வருமோ அது வரும், அவ்வளோதான். அந்த நிழலுக்கு என்ன வருமோ அதை சூஸ் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பை வந்து நாம் உருவாக்கிட்டோம்னா 14 பயிரில் அதுக்கு மேலேயும் நாம் பண்ண முடியும். இதை வந்து அந்த 5i கான்செப்ட்னு சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் நமக்கு இப்போ ரொம்ப புரியறது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் தான் புரியுது, கரெக்டுங்களா? 5i கான்செப்ட் அப்படின்னா என்னன்னா, 5i அப்படிங்கிறதுல முதல் ஐ வந்து இன்வெஸ்டிகேஷன். ஒரு மண்ணை வந்து பரிசோதனை நாம் பண்ணணும். ஒரு 60-70 வருஷமா என்னென்னமோ பண்ணியிருக்கோம், என்னென்னமோ சோதனைகள் பண்ணியிருக்கோம், ஒரு விளைவு கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த மண்ணை பரிசோதனை பண்ணணும். அதிலிருந்து போன தண்ணி தான் நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணி, அதையும் பரிசோதனை பண்ணணும். நம்மளோட லேண்டை வந்து ஒரு சர்வே பண்ணணும். இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு ஐ. ரெண்டாவது, இதுக்கு தேவையான இரிகேஷன் அமைப்பு. இந்த இரிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தென்னைக்கும் வந்து ஒரு 150 லிட்டர் அந்த மாதிரி தண்ணி வந்து நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். 4 தண்ணிக்கு 600 லிட்டர் நாம் தண்ணி கொடுக்குறோம். இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கிராப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குண்டான இரிகேஷன் சிஸ்டம் தான் வந்து ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். அதாவது மினிமம் வாட்டர் மேக்ஸிமம் கிராப், குறைந்த அளவு தண்ணீரில் அதிகமான கிராப் கொண்டு வர முடியும். எதனால் குறைந்த அளவு தண்ணீர்னா, எப்பயுமே நமக்கு வந்து கிணத்துல தண்ணி இருக்கிறது இல்லை. ஒரு தடவை அதிகமாக இருக்கும், ஒரு தடவை கம்மியாக இருக்கும், இல்லைன்னா தண்ணி இல்லாமல் போயிடும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும். அது இரிகேஷன், அது வந்து ட்ரிப் இரிகேஷன். அந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 25 பாயிண்ட்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மெயின் கிராப் வந்து கோகனட் போக 21 பாயிண்டில் வந்து தண்ணி விழுகும். அந்த தண்ணி விழுகிறது வந்து கேப்பலரி ரியாக்ஷன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அதில் வந்து ஏதாவது ஒரு பயிர்கள் நாம் வந்து பண்ணிக்க முடியுங்கிறத நாம் மேற்கொண்ட 14 வகையான பயிர்கள். இந்த இரிகேஷன் இந்த அமைப்பை உருவாக்கிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு இன்டர் கிராப் வந்து நாம் பண்ண முடியும். இந்த இன்டர் கிராப் வந்து ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்தபடி மாறும். இப்போ நான் என்னோடதில் இப்படி ஒரு மாதிரி மாடல் போட்டிருக்காங்க அப்படின்னா, அது வந்து எல்லாருமே அடாப்ட் பண்ண முடியாது, எல்லாருமே அதை வந்து காப்பி அடிக்க முடியாது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, என்னோட ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒரு டிசைன் வந்து அதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு தோட்டத்தில் வந்து இல்லை. ஏன்னா அதே மாதிரி அதுங்க பண்ண முடியல. ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்தபடியும், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடியும், அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தபடியும் ஒரு டிசைனே பண்ண முடியும். அந்த அடிப்படையில் வந்து எல்லா விவசாயிகளுக்குமே வந்து இந்த டிசைன் மாறுது, ஆனால் கான்செப்ட் மாறாது. அந்த 5i கான்செப்ட்ங்கிறது தமிழ்நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்க ஒரே கான்செப்ட் தான். அந்த அடிப்படையில் வந்து அந்த இன்டர் கிராப்பை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். நான் முதல்லே சொன்ன அந்த 14 வகை பயிர்கள், இவ்வளவு கிராப் பண்ணுறோம், ஆனால் மினிமம் வாட்டர் எப்படி அப்படின்னா, இப்போ 25 பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 8 லிட்டர்ஸ் பர் அவர், 25 × 8 200 லிட்டர். ஸோ 2 மணி நேரம் கொடுத்தோம்னா 400 லிட்டர் தான் ஆச்சு. 4 தண்ணிக்கு 600 லிட்டர் கொடுக்குறோம், 2 மணி நேரம் கொடுத்தோம்னாலும் 200 லிட்டர் மீதி ஆகுது. இது படிப்படியாக வந்து நாளாக வாரத்துக்கு ஒரு தண்ணி, மாதத்துக்கு ஒரு தண்ணி, அந்த மாதிரி கம்மியாகி வரும். அப்படின்னா டோட்டல் வாட்டர் ரெக்யர்மெண்ட் வந்து கம்மியாகி போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப இன்னைக்கு அடிப்படை தேவையாக இருக்குது. அந்த இன்டர் கிராப், அந்த இரிகேஷன், இது ரெண்டையும் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்தது வந்து இன்புட்டு. இதுக்கு வந்து இன்புட்டு கொடுக்கணும். எப்படி இவ்வளவு கிராப்புக்கு வந்து அங்கே வேர் பகுதியிலேயே நம்ம கொடுக்க முடியுமா, களை எடுத்து கொடுக்க முடியுமா, இல்லை மம்மட்டியில் வெட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு விளக்கத்தை வந்து ஈஷா மண்கோப்பம் கொடுத்தாங்க. எப்படி அப்படின்னா, இன்புட்டு அப்படின்னாலே நமக்கு என்ன தோணுதுங்க, ஏதாவது வாங்கணும், மூட்டை மூட்டையாக வாங்கணும், லோடு லோடாக வாங்கணும், அங்கங்கே அடுக்கி வச்சுருக்கோன்னு, அப்படி ஆள் வேணும், அதுக்கு 10 ஆள் வேணும், இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் கிடையாது. நாட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாடு வச்சே பண்ணிக்க முடியும்.
அந்த நாட்டு மாட்டிலிருந்து கிடைக்கிற சாணம்

மூத்திரத்தை அதை கரைச்சு 100-120 லிட்டர் மைக்ரான்ஸில் இருக்கிறதுல வடிகட்டி வடிகட்டினா ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதை வந்து நம்ம எப்பயுமே கொடுக்குற அந்த இரிகேஷனில் வந்து அதை வந்து வெஞ்சூரி மூலமாக நம்ம கொடுத்துக்கிறோம். அப்படின்னா எங்கே இடுபொருள் கொடுக்குறோம்? அந்த 25 பாயிண்ட்லேயுமே இடுபொருள் வந்து விழுகும். அப்படின்னா எங்கெல்லாம் இடுபொருள் விழுகுது அப்படின்னா காடேகமாகவே இடுபொருள் விழுகுது. வேறு எங்கெங்கே போகுது? அங்கே எல்லாமே ஏதோ ஒரு வகை சத்து இருக்கும். அது அதுதான் அந்த சத்து தான் வந்து மாட்டு சாணன் மூத்திரம் மூலம் கிடைக்கிற சத்துக்கள். இந்த சத்துக்கள் தொடர்ந்து வந்து இந்த மண்ணில் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மண்ணில் வந்து அடிப்படையான விஷயமே வந்து மைக்ரோப்ஸ். நாம் யாருக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னா மரத்துக்கு கிடையாது, மரத்தில் இருக்கிற வேர்களுக்கு தான் கொடுக்குறோம். அந்த மைக்ரோப்ஸ் சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னா, இதன் மூலமாக இந்த மாடின் மூலமாக கிடைக்கிறது வந்து பிரமாதமான ஒரு சத்தான ஒரு அதுக்கு தேவையான சாப்பாடாக கிடைக்குது. தொடர்ந்து இந்த சாப்பாடு கொடுக்கும்போது மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகுது. இந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அந்த பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வேணும். எப்படி நமக்கெல்லாம் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஒரு வீடு இருக்குதோ அது மாதிரி அதுக்கு ஒரு ஷெல்டர் வேணும். அந்த ஷெல்டர் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா, இவ்வளவு பயிர்கள் நம்ம சொன்ன அந்த 14 வகையான பயிர்கள்லேருந்து வர்ற கழிவுகளை வந்து அது ஒரு மூடாக்கு அமைப்பை வந்து நம்ம உருவாக்குறோம் மண்ணில். அந்த மூடாக்கு அமைப்பு எப்படி பயன்படுதுன்னா, இந்த மாதிரி இருக்கிற மைக்ரோப்ஸ் பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மூடாக்கு அமைப்பு வந்து தொடர்ந்து வந்து பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் அந்த மரப்பயிர்கள் சொன்னதை இது இந்த மரப்பயிர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இலை உதிர்க்குது. இந்த மாதிரி இலை உதிக்கும் போது என்ன உதிரும்போது என்ன ஆகுதுன்னா, மண்ணிலோட மேற்பரப்பில் ஒரு போர்வை மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. தொடர்ந்து இலைதலைகள் மேலே விழுகும்போது ஒரு 2-3 இன்ச்சுக்கு வந்து இலைதலைகள் விழுகுது. அந்த மாதிரி விழுகும்போது வாட்டர் எவாப்பரேஷன் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்போ வந்து நேச்சுரலாகவே வெயில் அடித்தாலும் சரி மழை இருந்தாலும் சரி அந்த சாயில் மாய்ஸ்சருங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வந்து இந்த மூடாக்கு அமைப்பு முக்கியம். இவ்வளவும் நடக்கும்போது மறுபடியும் நம்ம தொடர்ந்து அந்த டிப்ரியேஷனில் இந்த மாட்டு சாணம் மூத்திரம் அப்படிங்கிற தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பேரலெல்லாம் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகுது. மூடாப்புக்கு அமைப்பிலிருந்து மக்கு உருவாகுது. அந்த மக்கு உருவாகிறது மைக்ரோப்ஸ் பாதுகாத்துக்குது. அதனால் வந்து மண் வளம் கிராஜுவல் அதிகமாகுது. இந்த மாதிரி மண் வளம் வந்து என்னோடத்தில் 0.5 இருந்தது, படிப்படியாக அதிகமாகி ஒரு 7வது வருடத்தில் வந்து 1.56 அந்த மாதிரி அதிகமாயிருச்சு.

0: தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்து விளக்கம் தருகிறார் ஐநா விருது பெற்ற விவசாயி, கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இந்த மாதிரி ஒரு இடுபொருள் தேடி இருக்கிற இந்த விவசாயம் அப்படிங்கறது வந்து இல்லாம போகுது. காப்பு அதிகமாகுது, சென்னையில வந்து காப்பு அதிகமாச்சு, காய் எண்ணெய்க்கு அதிகமாச்சு, காய் வெயிட் அதிகமாச்சு. இது இல்லாம வாழையில ஃபர்ஸ்ட் இயரே இன்கம் வந்துச்சு, பெப்பர்ல இன்கம் வந்துச்சு, ஜாதிக்காயில வருது, கருகாப்பிள்ளை மஞ்சள் எல்லா பயிர்லேருந்தும் வரும்போது ஒரு பயிர் சார்ந்து நாம் இருக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு தென்னைங்கிறது இன்னைக்கு ரேட் கம்மியாகி போச்சுன்னு நான் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு மஞ்சள் மஞ்சள் கிடைக்குது, அதில் ஒரு ரேட் கிடைக்குது, மற்றதில் கிடைக்குது. ஸோ இந்த கிராஃப் எப்பயுமே வந்து டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஓவரால் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்க்குறாங்களோ அது மாதிரி இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது இந்த லாபங்கிறது அப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து நாம் இந்த இந்த நம்ம விவசாயிகள் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா யாரையும் நம்ம நம்பி இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி எல்நினோ இல்லை, எந்த மாதிரி வந்தாலும் சரி நம்ம ஃபேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு விஞ்ஞானத்தை வந்து நாங்கள் ஒரு 17 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றோம். இது இந்த 4 சொன்ன அந்த 4i, இந்த 4i வந்து பிரமாதமாக ஒர்க் ஆகும்போது 5வது ஐயா வந்து இன்கம் வந்து பிரமாதமாக வந்துடும். வந்துடுங்களா, இன்கம் கிடைச்சிருமா கிடைக்காதுங்களா, அந்த மாதிரி வரும்போது இன்கம் வரும்போது அதில் இன்னொன்று நாம் பார்க்க தேவையாக இருக்குது. இப்போ நான் தென்னை விவசாயி, தென்னையிலிருந்து தேங்காய் கிடைக்குது, தேங்காய் வந்து இன்றைக்கி ரேட் கம்மியாக போச்சு, கவலைப்படலை. என்னென்னா நான் டே 1லிருந்தே அவங்க ஈஷா வழிகாட்டுதில்ல நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட்டிகிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் போடுறது கிடையாது, தானே விழுகிற்காய், அதை பொறுக்கி வச்சு அதை உடச்சி காய வச்சு சல்ஃபர் இல்லாமல் காய வச்சுட்டு ஒரு 5 நாள் காய்ச்சல் எச்சா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணோம்னா 1 வருஷத்துக்கு வேணாலும் வச்சுக்கலாம். அதை மரச்சக்கில் ஆட்டி பிராண்ட் பண்ணி தமிழகம் முழுக்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிராண்ட் பண்ணி நீங்கள் நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த தேங்காய் ரேட் எப்படி போனாலும் சரி தேங்காய் இல்லை நமக்கு வந்து 2 மடங்கு ரேட் வந்து அதிகமாக கிடைக்குது. இது எதுக்குன்னா மதிப்பு கூட்டல், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு கூட்டல் இருக்குது. மதிப்பு கூட்டல் உருவாக்கிட்டோம் அப்படின்னா ரேட்டு வந்து இயல்பாகவே அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து தொடர்ந்து இயற்கை விவசாய முறையில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா

ஒரு நஞ்சில்லாத ஒரு உணவாக நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியும். எங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டே ஒன்னுலேருந்தே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து TNOCD வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சென்னையில் ஒரு லேபில் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த லேபில் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்லேருந்து 0% ரெசிடியூ அப்படின்னு வந்தது. 0% ரெசிடியூ அப்படின்னா நஞ்சில்லாத ஒரு தரமான ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து சர்டிஃபிகேட்டில் வந்தது. 0.01 வரைக்கும் அலோவபிள் லிமிட், நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, 0.01 வரைக்கும் அலோவபிள் லிமிட் இருக்குது. பட் எங்களுக்கு எல்லாமே ஆல் ஜீரோ வந்தது. அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வேளாண் துறை அமைச்சர் வந்து எங்களுக்கு அதற்கு ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு தரமான உணவுப் பொருளையும் வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். இது எல்லாம் தாண்டி வந்து இப்போ இந்த உணவு காடு வளர்ப்பு, இப்போ நான் முதல்ல சொன்னது எல்லாமே இன்கம்ங்க, இன்கம் பேஸ்டு, சரிங்களா? இப்போ வந்து இந்த அளவுக்கு இன்கம் வந்து ஒரு 30,000 3 லட்சம் ரூபா வரைக்கும் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவை பணம் தான், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. பட் அதே நேரத்தில் நாம் விவசாயம் பண்ணுற பூமியில் எத்தனை பேருங்க நாம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிறோம்? நான் நெல் விவசாயம் சேர்ந்து தான் பண்ணுறேன், சாப்பாடு சாப்பிட்றோமா? நம்மளோட தோட்டத்தில் வந்து தென்னையை தவிர வேறு ஏதாவது நம்ம பண்ணியிருக்கிறோமா? அப்படின்னா தானாக வந்து காக்கா குருவி போட்ட மரத்தை கூட நம்ம பிடுங்கி எடுத்துருவோம், ஏன்னா அது வந்து களையாயிரும், காடு உரம் முளைச்சிரும். ஈவன் பப்பாளி முளைச்சால் கூட நம்ம எடுத்துருவோமா இல்லைங்களாங்க, சுத்தமாக வச்சுருக்கிறோம்ல. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு உணவு காடுகள் வந்து ஈஷா மண்கோப்பம் இயக்கம் வந்து அதை உருவாக்குனாங்க. அதோட பயன் வந்து எனக்கு முதல்ல தெரியல. ஒரு பெரிய நோய் வந்து நம்மளை தாக்குச்சு, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அது வந்து என்னாச்சுன்னா நம்ம 2-3 மாதம் வீட்டுட்டே வெளியே வரல, ஈவன் வெஜிடபிள் கூட வாங்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு விவசாயியாக எனக்கு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி இருந்ததே ஒழிய அப்புறம் நான் நார்மல் ஆகிட்டேன். என்கிட்ட 100 கணக்கான மூட்டை வந்து அரிசி மூட்டை நான் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் வந்து என்கிட்ட அவ்வளவு இருந்தது, எதுக்குமே வெளியே போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கே வந்து அதை உணர முடிஞ்சுது. அது எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிற விவசாயத்தில் வந்து இப்போ நெல் பண்ணுறோம் அப்படின்னா நெல்லுக்கு அப்புறம் வந்து பயிர் வகைகள் விதைச்சு வருவோம். ஸோ ஒரு போக நெல் இருக்குது, அடுத்த போக மாற்றுப்பயிராக வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள் வரும். ஸோ வருஷத்துக்கு உணவுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி காலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இந்த உணவு காடு வளர்ப்புக்கு வந்து நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு என்னோட மனைவி கிட்ட கேட்டேன். அவங்க ஒரு லிஸ்ட் எழுதுனாங்க. எனக்கே டவுட்டாக தான் இருந்தது, நான் இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான், நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த உணவு காடுகளில் என்னோட தோட்டத்தில் இருக்கிறது அந்த தமிழ்நாட்டில் முக்கனிகள் சொல்லுவாங்க, உண்மையிலேயே பியூட்டிஃபுல் ஸ்டேட்டுங்க நம்மளது தமிழ்நாடு. 3 பருவ காலங்கள், அந்த 3 பருவ காலங்களில் வந்து முதன்மையானது வந்து எப்போ நாம் கொண்டாடுறோமுங்க, நியூ இயர் எப்போ கொண்டாடுறோம், போர் அடிக்குதுங்களா, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சித்திரை திருநாள் வந்து நம்ம கொண்டாடுறோம். எதை வச்சு கொண்டாடுறோம், விதவிதமான கனிகள் வச்சு கொண்டாடுறோம், சரிங்களா? அவ்வளவு பழங்கள் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் நம்ம நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பழங்கள் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்குறோங்களா, நம்ம தோட்டத்துலேருந்து வச்சு கும்பிட்றோங்களா? முக்காவாசி வெளியிலிருந்தால் வாங்குகிறோம், சரிங்களா? அப்படி தான், என்ன எதுவுமே இருக்காது நம்மளை, நாம் தான் மோனோகல்ச்சர் ஆகிடுச்சே. ஒன்றும் இருக்காது, தேங்காய்னா தேங்காய் இருக்குது, மாங்கானா மாங்காய் தான் இருக்குது, அதை தவிர எதுவும் இருக்காதுங்களே. ஸோ அதை எல்லாத்தையும் எஜுகேட் பண்ணாங்க இவங்க காவேரி கூகுள், எஜுகேட் பண்ணி எனக்கு ஒரு உணவு காட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் எழுதுனதுக்கப்புறம் தான் எனக்கே உண்மை தெரிஞ்சதுங்க. மாப்பலா வாழை முக்கனி, நம்மளோடது நேட்டிவ் வந்து மாப்பலா வாழை. இதில் மாலை வந்து இமாம் பசந்த், பங்கனப்பள்ளி, மல்லிகா, செந்தூரம், மல்கோவா, நீலம், தசரி, அல்போன்சா, கிளிமூக்கு, பாலக்காடு, இத்தனை வெரைட்டி நான் இப்போ தான் சாப்பிட்டுருக்குறேனுங்க. அடுத்து பல்லால் பார்த்தீங்கன்னா சங்கரா, சங்கராங்கிறது பார்த்துருப்பீங்க, அந்த செகப் சொல வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கலாம், ஒன்று ஒட்டாது. அடுத்தது வந்து தேன் பழம், நீங்கள் தமிழில் தேன் பழான்னு இருக்குது, அதை வந்து நீங்கள் ஒரு மரத்தை நட்டு வச்சிங்கன்னா அது உண்மையிலே தேன் பழம். பண்ருட்டி பீப்புளில் விவசாயிகள் இருப்பீங்க. அந்த தேன் பழல வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து தேனாக தான் இருக்கும். அந்த சின்ன சின்னதாக குச்சியாக இருக்கும் இல்லைங்களா, அதுவும் வந்து தேனாக தான் இருக்கும். அந்த தேன் பழம் வந்து எங்களோட இதில் ஒரு மரம் இருக்குது, இருந்தாலும் பியூட்டிஃபுல் ஸ்வீட்டுங்க. அது போக நாட்டுப்பழம், இந்த 3 வெரைட்டி பழால் இருக்குது. வாழை பாருங்கள், செவ்வாழை, நேந்திரன், பூவன், கற்பூரவல்லி, பச்சை நாடன், கதலி, மொந்தன், 7 வெரைட்டி. இந்த 7 வெரைட்டியில் எங்களுக்கு இப்போ மேஜராக கற்பூரவல்லியும் பூவன் இருக்குது, மற்றதெல்லாம் அங்கங்கே சன்லைட் இருக்கிற பக்கம் இருக்குதுங்க. இது இல்லைங்காமல் எங்ககிட்ட இருக்குது. இது போக சப்போட்டாவில் வந்து அந்த பால் மாதிரி இருக்கிற சப்போட்டா, நீளமாக இருக்கிற சப்போட்டா. நாவலில் வந்து ஜம்போ இருக்குது, சீட்லெஸ் இருக்குது. சீத்தாலை பாருங்கள், 3 வெரைட்டி. இன்றைக்கி கேன்சர், நம்ம பண்ண மிஸ்டேக்கில் எல்லா பக்கம் கேன்சர் அதிகமாக இருக்குது.

முல்சீத்தா அதுக்கு ஒரு ரெமிடி, முல்சீத்தா இருக்குது, ராம்சீத்தா அது ஏதோ கிட்னிக்கு நல்லதுங்களாமா, அது எனக்கு எந்த அளவுக்கும் தெரியல. ராம்சீத்தா அப்புறம் சாதாரண நாட்டு சீத்தா. பொதுவாக இந்த சீத்தா வந்து இப்போ கடையில் கிடைக்கிறது இல்லைங்க, ஏன்னா ஒரு நாள் வச்சுருந்தோம்னாலே அடுத்த நாள் அது கொச கொசன்னு ஆயிடுதுன்னு எந்த பையர் வாங்கிறது இல்லை, அட்லீஸ்ட் நாமளாக சாப்பிட்லாம் நேரடியாக. இது போக அத்திங்க, அத்தியில் வந்து நாட்டத்தி இருக்குது, ஹைப்ரிட் அத்தி இருக்குது. இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எதுவுமே கிடைக்காதப்போ இந்த நாட்டத்தியில் பொரியல் பண்ணி சாப்பிட்டாங்க, அப்படி இருந்தது. நாட்டத்தில் அந்த பாசிபிலிட்டி இருக்குதுங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு, அதை வேக வச்சு அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டா எல்லா சத்தும் அதில் இருக்குது, ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. இது போக வெல்வெட் ஆப்பிள், அந்த க்ரீனு பிங்க்கு ரெட், அதில் பப்பாளியில் நாட்டு பப்பாளி ரெட் லெடி இருக்குது, அவகோடா, மங்குஸ்தான், ரம்புட்டான், லிச்சி, கொய்யால சிகப்பு வெள்ளை இருக்குது, பெருநெல்லி, சிறுநெல்லி, மாதுளை, அப்போ அது இல்லாமல் சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, கரிப்பலா, நாட்டு புளி இருக்குது, கொடுக்கா புளி இருக்குது, ஸ்டார் ஃப்ரூட்டு, செரி, சீமை இலந்த, பைனாப்பிள், எவ்வளோ வச்சுங்க. இதெல்லாம் உண்மையிலேயே இன்றைக்கி எழுதுனப்போ தான் தெரிஞ்சுதுங்க இவ்வளவு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இவ்வளவும் இருக்குதுங்க, இது கிட்டத்தட்ட 52 வெரைட்டி என்னோடய தோட்டத்தில் இருக்குது. இதுவும் வந்து கமர்ஷியலாக பார்த்திங்கன்னா, ஒரு பலா எடுத்துட்டிங்கன்னா அந்த பலா வந்து தென்னையில் பொதுவாக ஒரு 1500 கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த பலாவில் வந்து 500 கிலோ கிடைச்சிது, கிடைக்குது. ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா 5000 ரூபா ஆயிடுச்சு, வேண்டாம் 20 ரூபா போட்டிங்கன்னா 10000 ரூபா ஆயிடுச்சு, 10 தென்னை மரத்துக்கு சமம் பலா. ஸோ நாம் இது வந்து ஒரு மெயின் கிராப்பாக ஒன்றையவே ஃபோக்கஸ் பண்ணாமல் அடிஷனலாக இந்த மாதிரி பலாவையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் வந்து இத்தனை பண்ணிட்டோம்ங்களா, எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ராபிக்கல் ஆப்பிள் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. ஐயா வந்திருக்காங்க, அவங்க அந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் ஆப்பிள் செடி வச்சுருக்கோம், அப்புறம் அது இல்லாமல் பேரிக்காய் வச்சுருக்குறவங்க. இது எல்லாமே வந்து ஒரு இந்த கடைசியாக ரெண்டு வந்து பரிசாத்த முறையில் போயிட்டுருக்குது. இவ்வளவும் வந்து நாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இன்னொரு கொரோனா வந்தால் நாம் பயப்படணுங்களா, இல்லை கொரோனா நம்மளை பார்த்து பயப்படுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் உருவாக்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் நமக்கு இருக்குதுங்க. தமிழில் சொல்லுவாங்க, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. கனிகள் நாம் உருவாக்க முடியும். இந்த கனிகள் வந்து நமக்கு மட்டுமல்ல நமது நாளைய சந்ததிக்கும் ஒரு டெஃபினட்டாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை நாம் உருவாக்குறதுக்கு எல்லாரும் நம்ம ஒத்துழைச்சு இதை நம்ம உருவாக்கணும்னு கேட்டுட்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஐநா விருது பெற்ற விவசாயி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி வள்ளுவன் அவர்கள் கூறிய தென்னைக்குள் உணவு காடு அமைப்பதன் மூலம் தேங்காய் உற்பத்தி அதிகரிப்பு, மண்வள மேம்பாடு மற்றும் ஆண்டு முழுவதும் சத்தான உணவு உற்பத்தி செய்தல் குறித்த விளக்கம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேவிகாராணி தங்கையன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நாளை இரவு 7:30க்கு நமது ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் அதன் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு

இன்று இரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில நீலகிரி மற்றும் கேரளா மாவட்டத்தை சேர்ந்த கேரள மாநிலம் மற்றும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த நேயர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு பேசலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களின் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவுதானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில

அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம் நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம் போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக்கு அரசை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக்கு அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 32.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: Action Framework. Prime Minister Narendra Modi to flag off country's first hydrogen-powered train from Jind Railway Station in Haryana tomorrow. Direct commercial flight begins between Daman and New Delhi, marking new era of air connectivity. World-renowned Rath Yatra of Lord Jagannath in Orissa's Puri draws lakhs of devotees. US expands strikes into northern Iran, disables ship trying to break naval blockade, Tehran retaliates. Two Indian men boxers clinch gold while three bag silver at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. And in men's cricket, India set a target of 234 runs against host England in second ODI in Cardiff. That's all in the news at 9. Good night.
1: எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 9:16 ரெயின்போ எஃப்எம் 103 இது மயிலிறகின் நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜி மஞ்சு. தொலைபேசியில் முத்தமிடாதே, அது முத்தத்தை தான் வைத்துக் கொண்டு சத்தத்தை மட்டுமே எனக்கு தருகிறது. இதயங்கள் அருகில் இருக்கும்போது இனங்கள் தூரமாவதில்லை. ஞாபகத்தில் எங்கிலும் நினைவு பூக்களோடு அவன் எங்கோ இருக்க, அவள் இங்கே இருக்க, குரல் வழியே காதலிக்க தடையென்ன வரக்கூடும். 1963 வெளிவந்த தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடலை கேட்போமா?

நீல வாழ்வு எனக்கேது கண்ணே, நீதானே எனது உயிர் என்பேன். இது நாள் வரையில் நான் வெறும் கூடாய் வாழ்ந்தேன், நீ வந்து சேர்ந்திட உயிர்த்தேன். காலை எழுந்ததும் என் கண்கள் காண இயங்குவது உந்தன் முகம்தான். உறக்கத்தில் விழிமூடும் முன்பும் என் கண் முன் நிற்பது நீதானே அன்பே. காதலில் இருளும் ஒளியும் இளமையும் முதுமையும் இனிப்பும் கசப்பும் பொறுமையும் பன்மையும் கிழக்கும் மேற்கும் கேள்வியும் பதிலும் பகலும் இரவும் எல்லாம் நீயே. 1961 வெளிவந்த தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடலை கேட்கலாம்.

ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மயிலிறகு. தேடலில் தான் எத்தனை சுகம். ஒவ்வொரு தேடலிலும் வாழ்க்கையின் சுவாரஸ்யங்கள் திறக்கின்றன. நிலவு தேடும் வானம் போல என் நினைவு தேடும் நிலவு நீயே. திசையை தேடும் காற்றைப் போல உனக்கான ஒவ்வொரு தேடலிலும் என்னை தொலைக்கிறேன் உன்னுள்ளே. 1963 வெளிவந்த திரைப்படம் இருவர் உள்ளம். இசை கே வி மகாதேவன். பாடலை பாடியது டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா. பாடலாசிரியர் கண்ணதாசன். பாடல் இதோ.

0: நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர், எழுத்தாளர் வானந்தி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: July 17 to 26 வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: 9:31 FM Rainbow 103 நம்ம கேட்டு இருக்கோம் மயிலிறகு. இன்றளர்ந்த பூக்கள் இன்சுவை தமிழ், குழந்தையின் கள்ளமில்லாத செறிப்பு, காலத்தால் செய்த உதவி, உயிரை கொடுக்கும் நண்பர்கள், அழகிய ஓவியம், இவற்றுக்கெல்லாம் விலை உண்டா? விலை மதிப்பற்றதல்லவா? அப்படித்தானோ இந்த புன்னகையும். 1964 வெளிவந்த தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் வாலி. பாடலை கேட்போமா?

காற்று மரத்தை தொடுகிறது, இலைகள் பாடல்களாய் மாறுகின்றன, கடல் கரையை தொடுகிறது, மணல் அலைகளாய் பேசுகின்றது. தொட முடியாதவை தூரத்திலிருந்து மனத்தை தொடுகின்றன, தொடக்கூடியது அருகிலிருந்து உயிரை தொடர்கின்றன. தொடுதல் ஒரு மொழி, சொல்லாதவற்றை சொல்கிறது. தொடாமலேயே தொடரும் காதலின் மெல்லிய கைகள், உரியவள் அருகிருந்தும் அவளை தொட முடியாதது தானே ஆணிற்கு அதிகபட்ச தண்டனை. சவாலி சமாளி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

9:38 ரெயின்போ எஃப்எம்மில் நாம் ரசித்துக் கொண்டிருப்பது மயிலரகு. அவளுக்கும் அவனுக்குமான காதல் இடைவெளி வெறும் மூச்சுவிடும் தூரம் மட்டும்தான். அவர்கள் இருவரும் ஒருவரின் மேல் ஒருவர் வைத்துள்ள அளவிலா காதலை எண்ணி எண்ணி அந்த காதலிலேயே மீண்டும் மீண்டும் மூழ்கி போகிறான். அவளை வர்ணிக்க

எண்ணி அவள் இதழ்கள் அமுது என்றும், அதோடு நிறுத்திக் கொள்ளாது ஊறிக்கொண்டே இருக்கும் ஊற்று என்றும், நிலவு இவள் கண்களில் ஊறி அழகு ததும்புகிறதோ என்றும் வியக்கிறான். நீ எனது உயிர் ஆவாய், என் நேரமும் உன் நினைவிலேயே மூழ்கி கிடப்பேன். உன்னை பார்த்த கணமே என் துன்பங்கள் மறையும். இவ்வளவு ஏன், உன் பெயர் ஒன்றே போதுமே கண்ணம்மா. 1961 வெளிவந்த கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா பாடியது. பாடலாசிரியர் சுப்பிரமணிய பாரதி. பாடலை கேட்கலாமா?

இன்றிரவு 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் மட்டும் கால் பண்ணி அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நிலவுக்கும் காதலுக்கும் என்னதான் பொருத்தமோ, சூரியன் சுட்டெரிக்கும் போது இல்லாத மயக்கம் தன்னென்ற நிலவில் தானாய் தோன்றுகிறது. நோய் தரும் நிலவை அவளுக்கு ஒப்பிடுவதும் கவிஞர்களின் இயல்புதான். இங்கே அவள் நிலவையே காதலனாகி அவளை அல்லியாகி என்னருகில் ஏன் வர மறுக்கிறாய் என கேட்கிறாய். நிலவன் பதில் என்னவாயிருக்கும்?

அழகான குழந்தையின் கன்னங்களை கிள்ளுவதற்கு, மலர்ந்த மலரின் வாசம் நுகர்வதற்கு, தன்னிலவின் ஒளியில் தலைப்பதற்கு, தாகத்தில் அருந்தும் நீருக்கு, ஆபத்தில் உதவும் உதிரத்திற்கு, இவை எதற்குமே ஜாதி இல்லை காதலுக்கும் தானே. 1963 வெளிவந்த நெஞ்சம் மறப்புதலை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன்.

நான் என்ன நினைக்கிறேன் என்று உனக்கு தெரியும், நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கும் தெரியும். ஆனால் என்னிடம் நேரடியாக சொல்ல உனக்கு வெட்கம், உன்னிடம் நேரடியாக கேட்கவும் என்னை ஏதோ தடுக்கிறது. அதனால்தான் உன்னோடு பேசாமல் உன் சித்திரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அன்பே. 1958 வெளிவந்த சபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து டி ஜி லிங்கப்பா இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடியது, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியம்.

யாருக்கு மகனாகவோ மகளாகவோ பிறக்க வேண்டும் என நாம் முடிவு செய்வதில்லை. பிறந்த நொடி முதல் மறையும் கணம் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என்னென்ன நடக்கும் என்பதும் நம் கையில் இல்லை. பெருமைகள் பேசும் எவருமே பிடி சாம்பல் ஆவதில் பெருமை கொள்வதில்லை. அதற்குள் தான் எத்தனை எத்தனை உறவுகள், உணர்வுகள், போராட்டங்கள், தடைகள், வெற்றிகள். வாழ்க்கை என்னவென புரிந்த யாராவது ஒருவர் இருப்பாரா தெரியவில்லை. புரியாததுதானே வாழ்க்கை. 1962 வெளிவந்த ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து AM ராஜா இசையில் PB ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் சுரதா. நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை ரசித்தது மயிலிறகு நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. பத்து மணி ஒரு நிமிஷம் ரெயின்போ எஃப்எம் 103 இது மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த மற்றும் கேரள மாநிலத்தை சேர்ந்த நேயர்கள் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆஜி மஞ்சு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ.

0: நிகழ்ச்சியின் முதல் பாடல் அறுவடை நாள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தாங்க கொன்னூர்லேருந்து கிறிஸ்டினா தியோபிலஸ். தொடரும் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோத்தகிரியிலிருந்து சிவகுமாரன் பேசுறேன் மேடம்.
0: சிவகுமாரன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சாதனை படத்திலிருந்து அத்திமர போய்.
0: ஓகே, பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: நான் அடிமையிலிருந்து அடிமை இல்லை திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டோம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க பாலக்காடிலேருந்து ஜெயபிரகாஷ் பிந்து. நேயர்களே, நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலத்தோட நேயர்கள் மட்டும் இன்றைக்கி அழைச்சி பேசலாம். உங்களுக்கு லைன் கிடைக்கலனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணி எங்களுக்கு உங்களோட விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். அவரோட விருப்ப பாடலை தெரிவிக்கிறதுக்கு ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு? பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

செம் ரெயின்போ 101. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மதோடு. பத்து மணி 23 நிமிஷம் ரெயின்போ எஃப்எம்ல நம்ம கேட்டுட்ருக்கோம் மனதோடு ரெயின்போ. நேர்களே, நாளைக்கு மற்ற டிஸ்ட்ரிக்ட், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கேரள மாநிலம் இவங்கெல்லாம் இல்லாத மற்ற டிஸ்ட்ரிக்ட் நேயர்கள் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். காலையிலும் மத்தியானமும் இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு கால் பண்ணுற நேயர்கள் நைட்டு ப்ரோக்ராம்ஸ்க்கு கால் பண்ண வேண்டாம். எதனாலனா புது நேயர்களுக்கு நம்ம அவங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கணும் இல்லையா? அதனால் இன்னைக்கு இன்னொரு நேயர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? கோகிலா, கோத்தகிரியில இருந்து. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, என்ன பாடல் வேணுங்க? ஓகே, பாடல் வருது, கேளுங்க.

எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். நாளை மாலை 6 பூச்செண்டில் பக்தி இசை. பக்தி பாடலை தொடர்ந்து தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில தொடரும் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க பெருந்தல் மன மலப்புறத்திலிருந்து பிரதீப். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்காக பாடல்

நாளை நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க நீலகிரியிலிருந்து பாலா.

0: 10:38 ரெயின்போ எஃப்எம் 103 நாம கேட்டு இருக்கோம் மனதோடு ரெயின்போ. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தமிழ்
0: பாட்டுல நிறைய கேப்பீங்களா? பாடல் வருது கேளுங்க.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. ஹிதேந்திர தாஸ் அஸ்ஸாம்ல இருந்து, இவர் ஊட்டியில வேலை செய்யறாருமா, தமிழ் பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. சொல்ல துடிக்கிற மனசுல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்காங்க.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் ஆர்ஜே மஞ்சு. இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 காலை தென்றல் குறளும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். காலை 6:30 நிகழ்ச்சி நிரல், 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக்க, 7:00

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 இது உங்கள் சாய்ஸ், லிசனர் சாய்ஸ். 10:02 போவோமா ஊர்கோலம், ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா. 10:30 கவிதையும் கானமும். காலை 11:00 இன்றைய நேயர் 11:30 ரெயின்போ கிளாசிக்ஸ். நண்பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் இவரை சந்திப்போம். கவிஞர் எழுத்தாளர் வானதி சந்திரசேகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 12:35 நிகழ்ச்சி நிரல். மதியம் 1:00 லஞ்ச் டைம் கேம் ஷோ. 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் வேளாண்மையில் பயோ என்சைம்களின் பயன்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்ட தோட்டக்கலை அலுவலர் சோபனா ராஜசேகர் அவர்கள். 3:02 கிராமபோனும் 103. 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். 4:00 பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட். மாலை 5:00 சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் வெள்ளி மின்னல் நூலக அறிவியல் படிப்பு குறித்தும் வாசிப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகள் குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் முனைவர் உமா மகேஸ்வரி. 6:00 பூச்செண்டில் பக்தி இசை கேட்கலாம். பக்தி பாடலை தொடர்ந்து தலம் வலம் வழங்குகிறார் சௌமியா. 6:40 டீ கடை நேயர்கள் பங்கு பெறுவார்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டிகள் பற்றிய தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் தருகிறார் பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் சி கற்பகம் அவர்கள். 8:05 வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 மயில்மார்க் சம்பாரவையின் நட்சத்திரம் மயிலிறகு. நாளைய நட்சத்திரம் நடிகை சாவித்ரி. 10:00 மனதோடு ரெயின்போ. இதுவரை கேட்டது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இனி கேட்கலாம் இன்று பதிவான இன்றைய வானிலை நிலவரம். சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள தகவலின்படி இன்று கோவையில் அதிகபட்சமாக 32°C குறைந்தபட்சமாக 24°C பதிவாகியது. திருப்பூரில் 35°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் ஈரோட்டில் 37°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கிறது. சேலத்தில் 36°C அதிகபட்சமாகவும் 24°C குறைந்தபட்சமாகவும் பாலக்காட்டில் 32°C அதிகபட்சமாகவும் 25°C குறைந்தபட்சமாகவும் ஊட்டியில் 24°C அதிகபட்சமாகவும் 16°C குறைந்தபட்சமாகவும் பதிவாகியிருக்கிறது. வானிலை நிலவரம் கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: வணக்கம் நேர்களே, நேரம் 11:11. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இரவில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜா எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் தெய்வ வாக்கு படத்திற்காக.

பாடல் முடிந்தாலும் பாடலுடைய அந்த ரிதம் திரும்ப திரும்ப காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்கிறது. அந்த பாடல் ஒரு பயணத்தின் போது கேட்பதாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ராவல் மோடோ இல்லைன்னா வந்து நடந்து கொண்டிருக்கும்போது மனசில் கேட்கும்போது அந்த இசை வந்து நம்மளை மீண்டும் மீண்டும் அதை கேட்டுருக்கு. அந்த இசை அதுனா அவங்க பாடல் வரிகளை மீண்டும் மீண்டும் கெஞ்சு தூண்டும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பாடல் வரிகள் உள்ள வரும். கவிஞர் வாலி அவர்களோட வலி வரியோட தான் இளையராஜாவுடைய இசை அவரே பாடியிருக்காரு. அந்த பாடலும் சொல்ல வேண்டாம், சொல்லால் சொல்லாதது காதல் சுகம் சொல்லில் நில்லாதது கண்ணால் உண்டானது கைகள் தொட இன்னால் ஒன்றானது அப்படின்னு அந்த பாடல் ராகம் வரும்போது அப்புறம் அந்த ராகம் ஒரு சேஞ்சை கொடுத்துருப்பார். அதில் வண்ணப்பூ வஞ்சிப்பூ வாய்வெடித்த வாசப்பூ அன்புத்தேன் இன்பத்தேன் கொட்டுமா இந்த பூ சின்னப்பூ கன்னி போகும் கன்னிப்பூ வண்டுதான் வந்துதான் தட்டுமா என்னை மீண்டும் கொஞ்சம் தூண்டும் நாணல் போல தேகம் தண்ணில் நாணம் என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த ராகத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து ஜானகியம் அந்த பாடலை இணைஞ்சு வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலன் தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புதுக்கோலம் தான் சொல்லித்தர சொல்லி கேட்டு சொல்லித்தந்து சிந்து பாடினான் வள்ளி இன்ப வள்ளி என்று முல்லைச்சரம் கொண்டு சூடினான் அப்படின்னு அந்த வார்த்தைகளுக்கும் அந்த பாடலும் சொல்லி பார்க்கும்போதும் மனசுக்குள்ள ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் அந்த பாடலை கேட்கும்போது ஏற்பட்டிருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததான் வில்லுப்பாட்டுக்காரன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

சோலைமலை ஓரத்தில் கோலக்குயில் பாடிய பாடலுடைய வெர்ஷனாக ரெண்டு பாடல் கொடுத்துருந்தாங்க. அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவருடைய தவிப்பை சொல்லும்போது அந்த கேள்விகளுக்கான பதிலாக எஸ் ஜானகி அவர்கள் பாடக்கூடிய அந்த ஒரு ரெண்டும் இணைந்து அந்த பாடலை நிறைவு செய்தனர். அந்த பாடல் வரிகள் கங்கை அமரன் அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசையெல்லாம் பாடல் வரிகளில் அந்த மெட்டுக்குள் அழகாக வச்சிருக்கார் பாருங்கள். பாட்டாலே நான் போட்ட பூவாரமே, படிப்பேனே நம் காதல் தேவாரமே, உன் பேரை நான் பாட தேனூருமே, என் ஜீவன் உன்னோடு இழைப்பாருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த வரியில் நல்ல எக்ஸ்பிரஷனோடு சூப்பராக அந்த பாடலை பாடிடுவாங்க. பாடி இழைத்தேன் உனையே வருவாய் குயிலே, தேடி தவிக்கும் மனமே தினம் வாமையிலே, காதலினும் ராகம் தாளம் கூடும் இடமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ் ஜானகி அம்மா பாடும்போது அந்த பாடல் அழகாக பாடியிருப்பாங்க. ஜீவன் இருக்கும் வரைக்கும் உனையே நினைக்கும், சேர துடிக்கும் இதயம் உனையே அழைக்கும், கூட வரும் காலம் நேரம் இன்றே பிறக்கும். அதாவது அந்த அன்பு என்றைக்கும் அந்த பிறந்த இடத்திலிருந்து கண்டிப்பாக இணைந்தால் அது என்றும் நிலைத்து தான் இருக்கும் சொல்லி அந்த பாடல் வரிகள் சொல்லியிருப்பாங்க. பாடல் முடிந்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், கூட ஒரு முறை கேட்டாலும் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:15, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியில் இனி உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

வீணைக்கும் பெண்மைக்கும் உள்ள தொடர்பு அழகாக அந்த பாடல் மூலம் சொல்லியிருந்தாங்க. மானும் மீனும் சேர்ந்து மாயம் செய்வதனடி, அந்த கண்களில் மானும் மீனும் இரண்டும் இணைந்திருக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன புதுக்கவிதை வரிகளில் அழகாக அந்த பாடல் வரிகளில் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த பாடல் கேட்கும்போதும் பாடி பார்க்கும்போது கூட அந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமான பாடல் தான் பாடி பார்க்கறதுக்கு, ஆனால் அந்த இடையில் அந்த இசையில் அந்த தபேலாவோட சத்தத்தினுடைய அந்தரிதமோடு சேர்ந்து அந்த பாடல் கேட்கும்போது இன்னும் நம்ம கொஞ்சம் பாடி ஒரு துள்ளலாம் மெலடி அந்த பாடலை கேட்டுட்ருக்கலாம்னு தோணும். பிரைசூடன் அவர்களுடைய பாடல் வரிகள் இளையராஜாவினுடைய இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வண்ண வண்ண பூக்கள் படத்திற்காக பாடல்.

0: நல்ல நாதஸ்வரம் உதவ தேங்கிழம் கட்டி கேட்கலாம.
1: கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு

நடு ராத்திரியில் பூத்திரிதான் பாட்டு ரசிக்குது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட பாடலை நேர்கள் அனைவரும் ரசித்து கேட்டுட்ருப்பீங்க. அந்த நம்பிக்கையில் அந்த பாடல் கேட்டோம். வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில்

நேரம் இரவு 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இனி தங்க மனசுக்காரன் படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல்.

மனசுக்குள்ள ஆசைகள் பூத்தா எப்படி இருக்கும்? நீரூற்று வந்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி பொருளுது அப்படின்னா, அந்த மனசுக்குள்ள ஆசைகளும் அந்த காதலும் பிறக்கின்ற நேரங்களில் வரக்கூடிய விஷயம். இந்த அழகான வரிகளை அந்த மெட்டுக்குள் எழுதியிருந்தார். கங்கை அமரன் தான் பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தான். அதில் ஒரு அழகான அந்த இரண்டாவது சரணத்தில், கூந்தலா மேகம் தானா, கூடுது மோகம் தானா, சேர்ந்தது யோகம் தானா, பாடுது ராகம் தானா, பார்த்ததும் பார்வையானா, பார்வையால் மாறினா, சேர்த்ததும் தேவியானா, தினசரி உன்கனா, இப்படி அந்த நா நா என்ற வார்த்தையில் முடிகிற மாதிரி எழுதிட்டு கடைசியில் அந்த வரியை எப்படி எழுதியிருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். கோயிலில் வாழ்கிற மீனா வாழ்க்கையை காட்டினா, கூடவும் கைகளை சேர்த்து வானத்தில் ஏந்தினா, பாலோடு தேனா சேருது தானா, பாடினா தேன்கனா அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த மாதிரி அந்த அவருடைய தனித்துவமான ஒரு கவிதை வரிகளும் இந்த பாடல் வரிகளுக்குள் இருந்து கங்கை மன்னர்கள் எழுதினது தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களை மீண்டும் மனோ எஸ் ஜானகி குரல்களில் செம்பருத்தி படப்பாடல்.

பாடல் இப்போ தான் தொடங்கின மாதிரி இருந்தது, அதற்கிடையில் முடிந்து விட்டது. மாலை நேரங்களில் திருமண வீடுகள் கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு அந்த ஆர்கெஸ்ட்ரா மெல்லிசை நடக்கும், அந்த மெல்லிசையில் இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெறும். அப்படி ஒரு மென்மையான அந்த பாடல் தான் பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும் அப்படின்னு பார்க்கும் பார்வைக்கும் கவிதைக்கும் தொடர்படுத்தி கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாடல் வரிகள் தான். அவருடைய ஐகானிக் வரிகள் இந்த இதில் எழுதியிருக்க பாருங்க. தென்றல் தேரில் நாம் தான் போகும் நேரம் பார்த்து தேவர் கூட்டம் பூத்தூவி பாடும் நல்ல வாழ்த்து. மேலே பார்த்துன்றிருந்த கீழே வாழ்த்துன்னு எழுதியிருப்பார் அடுத்தபடி. கண்கள் மூடி நான் தூங்க திங்கள் வந்து தாளாட்டும், காலை நேரம் ஆனாலே கங்கை வந்து நீராட்டும், தாளாட்டும் நீராட்டும், நினைத்தால் இது போல் ஆகாது இதேது, அனைத்தால் உனைத்தான் நீங்காது பூமாது, நெடுநாள் திருத்தோள் எங்கும் நீ கொஞ்ச அன்பே நீயே அழகின் நமுதே, நிலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். அந்த பாடல் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். இந்த இரவு நேரத்தில் நிலவு வந்ததோ இல்லையோ, இந்த பாடல் வந்து நம்ம மனசில் சந்தோஷத்தை கொடுத்துன்னு தான் சொல்லணும். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம்.

உறங்க செல்வதற்கு முன்னால் நம்ம நிகழ்ச்சி பாடலை கேட்டு பாடல்களுக்கு உடனே லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் யாரெல்லாம் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து நிலாக்காயும் நேரம் இப்போ சமீப இப்போ முடிந்த பாடல் கூட கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, நன்றிகள் பலன் போட்டிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்ல இருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு போஸ்ட் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏழு கிணறு அபுதாகிர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரம் செல்வம் என்ற நேயர் வந்து பாடல்களை வந்து சொல்லியிருக்காங்க. தூக்கம் வராத நேரத்தில் வந்து பாடல் போட்டி அசத்துறீங்க, கோழி கூவும் நேரத்தில் அந்த பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க மனசமயங்கும் நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ராகம் தராத வீணை அந்த பாடலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஹேமலதா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முனிராஜ் அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்க இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்கள் நம்ம அருமையாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் முதல்ல தெய்வ வாக்கு படத்தில் ஒழித்த பாடல்கள், உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்தில் ஒழித்த பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அவருடைய கவிதைகள் கனிவான இரவு வணக்கம், களிப்பு தரும் ராக கீதங்கள், காவிய வரிகள் பெறும் நாதங்கள், களப்பை தீர்க்கும் ஸ்வர அலங்காரங்கள், கேட்க இனிய ஆலாபனை தோரணங்கள், இனிக்க அளிக்கும் பண்பலை பாடல்கள், இதயம் மகிழும் நிகழ்ச்சி, எழிலின் கீதங்கள், இரவில் மணக்கும் பாமாலைகள்,

இனிக்க இனிக்க விரும்பும் அப்படின்னு எழுதியிருக்காரு. முனிராஜ் தருமபுரியிலிருந்து அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதேவி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீரங்கம் ராஜேஷ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:46 மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா சின்ன கவுண்டர் படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

பாடல் கேட்டோம், பாடலுக்குள்ள அந்த பாடல் சிச்சுவேஷன், அந்த ஒரு கதையை அந்த வரிகளாகவே நம்ம கண் முன்னால் நிறுத்திட்டாரு. ஆர்வி உதயகுமார் தான் பாடல் வரிகள், இளையராஜாவினுடைய இசை தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பாடலை கேட்கும்போது அந்த பாடலுடைய காட்சிகள் அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும். அதை வந்து முதல் வரியில் கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோலக்கிளியே அப்படின்னு கேட்குற மாதிரி, அதாவது அந்த பாடல் முதல்ல பார்க்கும்போது அந்த கிளிகள்லாம் வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருக்கும், அதனுக்கு பின்பகுதியில் அதுலேயும் ஒரு சந்தோஷமான சாங் வெர்ஷன் வச்சுருப்பாங்க. அதன் பிறகு இந்த சோக வெர்ஷன் பாட்டில் வரும்போது கூண்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து அந்த ஒரு படத்தினருக்கு அந்த ஒரு காட்சிக்காக அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அந்த கூண்டுக்குள்ளே எனக்கு போனது என்ன கோலக்கிளியே அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த காட்சியும் இந்த காட்சியும் தொடர்படுத்தி பாடுற மாதிரி தான் பாடல்கள் இருக்கும். அதில் ஊர்களில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து இருக்கும், அதையும் வந்து பாடல் வரிகளை எழுதியிருப்பார். கண்ணு வலது கண்ணு தானாக துடிச்சதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு, மானம் குறையுமென்னு மாசுபடியும்னு வீணாக கதை முடிஞ்சு போச்சு, ஈசான மூலையில் லேசான பள்ளிச்சத்தம், மாமேன் பேரை சொல்லி பேசுது, ஆறாத சோகம் தன்னை தீராமல் சேர்த்து வச்சு, ஊரும் சேர்ந்து என்ன ஏசுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த ஊரில் வலது கண்ணு துடித்தாலோ இல்லைனா ஈசான மூலையில் பள்ளிச்சத்தம் கேட்டாலோ அதில் சில விஷயங்கள் அந்த மரபு வழியாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஊர்களில் பேசுவாங்க, அதையும் அந்த பாடல் வரிகளில் எழுதி வச்சிருப்பார். இனிமையான இந்த இரவு பொழுதுக்கு அந்த ஒரு சோகமான பாடல் சில காயங்களை ஆற்றுகின்ற மருந்தாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி தென்றல் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எழுதி ஜானகி அவர்களுடன் இணைந்து பாடிய பாடல் தான் கேட்க போகிறோம்.

நேயர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு மூன்று நேயர்கள் இறுதியாக கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அமராவதி புதூர் பிரேம்நாத் லண்டன் நகரில் இருந்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையம் கொப்பலூர் செந்தில்குமார் நிகழ்ச்சி அருமை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கேன். புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் இந்த நேயர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இறுதியாக கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். நிறைவாக சிங்காரவேலன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலுடன் நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களின் நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் 100.1, திருப்பூர் எஃப்எம் ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

ஒரு சமயம் இளமை வராது, இன்று வரும் முகத்தை முழுமை தராது, நாளை என்னும் நாளை விட்டு இன்று மட்டும் ரசிக்க முழு பின்னும் பின்னி பின்னி பெண் அழகு நடக்க. கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத ஒரு நிற மயக்கத்தில்

கையிருக்குது மனசிலே அனுபவிச்ச என்னடா கண்ணு அனுபவிப்போ அனுபவிச்ச

0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு, பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு,
1: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு.

0: என்ன என்ன இது தண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்கள் என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு அழகி

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின்

இடையை ரசிப்பது உண்டு. எதிலே விழுந்தால் சுகமோ அதிலே இதயம் பதிவது உண்டு. தொட்டு காட்டவாம் மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவாம் வட்டம் போடவாம் வாலிபத்தின் வேகத்தோடு.

நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஏண்டா பெரியசாமி, பட்டணத்துல போய் படிச்சவங்க எல்லாம் பிறந்த கிராமத்தை மறந்துட்டு பட்டணத்திலேயே போய் குடியேறிட்டாங்க. ஓன் தங்கச்சி அங்க வட்டம் வாங்கி இந்த கிராமத்துக்கு வந்து அப்படி என்னடா பண்ண போற?
1: என் தங்கச்சி ஊரெல்லாம் நல்லபடி மாத்துவ, அட ஒன்ன கூட ஏணி மேல ஏத்துவ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்பா
1: சொல்லு
0: பாத்திரம். ஐயோ வேணாம் வேணாம், நீ சொல்றதுக்கு நான் கிளம்பினாட்டா, அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணை அலைவரிசைகளாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய அம்மன் படப்பாடல், வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு ஸ்ரீயினுடைய இசையில்.

இனி மூக்குத்தி அம்மன் படத்திற்காக ஜெயராம் பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கிரீஷ் கோபாலன் இசையில், கவிஞர் பா விஜயின் பாடல் வரிகள்.

0: திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நேரம் 4:10. இனி கேட்கலாம்
1: பொங்கும் மங்களம். வாணியம் பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

சரஸ்வதி நமோஸ்துதே. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். சரஸ்வதி ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளி கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமு செய்ய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை வாணியம் பாடி எஸ் ஞான பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில்.

நேர்களை நேரம் காலை 5 மணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்.

நேரலை நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியிலேயே எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடியுள்ள கனகதாரா ஸ்தோத்திரம்.